இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 100.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 7 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் முதல் குறட்பா.

சிம்பனியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலையில் பலம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். காலை 6:30 மேற்கு வங்கம் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய தேசிய அளவிலான கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறும் கூட்டு யோகா செயல்முறை பயிற்சியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். இந்நிகழ்ச்சியின் வர்ணனை நேரலையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்று காலை 6:30. ஆரைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS தொழில் வழங்கும் யோகம் தரும் யோகா. காலை 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னபல அடிகளார். 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக. 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 சர்வதேச யோகா தின சிறப்புரை தொடர்ந்து பூவே பெண் பூவே இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுகளாக. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

பதற்கு தமிழில் செய்தி அறிக்கை 12:50 திரை இசை தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 2:30 ஒருபட பாடல். 3 மணிக்கு கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு நாடகம் இடம்பெறும். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா சொல்லி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திமலர். இன்று திருவாரூர் மாவட்ட செய்திமலராக. 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சராக. அதனைத் தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: Giri, INS Sanshodhak and INS Agre in Kolkata today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dunagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defense systems. Minister for Railways, Information and Broadcasting and Electronics and Information Technology, Ashwini Vaishnav, will inaugurate and dedicate several key railway infrastructure projects aimed at enhancing passenger amenities and strengthening the rail network in Rajasthan today. He will flag off the Lalgarh Sabarmati Express from Bikaner Railway Station. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undaf scored twice. Earlier, Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தவத்தினை இடம்புரி என்ற வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவம் என்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு ஊழி வெக்கோணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் ஈத விரும்பியதை ஈதலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள் ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி, தவத்தினை தினம் புரி, நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

சிம்பொழியும் சிலர்க்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலும் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி பண்பலை 102.5. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடல்.

0: கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு. எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. எவ்வளவோ அந்த வாழ்க்கையில அந்த ஒரு எண்ட்லைன் அப்படிங்கறத நம்ம தேடி போறோம் அப்படின்னா அது மன நிறைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்ஃபில் அப்படிங்கிற விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போவோம். அந்த கடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒன்று என்ன அப்படின்னா எளிமை. அந்த சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபிலான ஒரு மன நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அந்த சிம்பிளிசிட்டி, எளிமையை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் தான் வாழ்க்கையினுடைய மன நிறைவை தருகிறது. பக்திமலையில் அடுத்ததாக சாகுல் அமித் அவர்கள் பாடிய பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
2: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
4: கேரட்லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: சப்த ஸ்வரங்களின் சுரங்கம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:25. இந்த ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கவோ ஆக்கவோ முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வகுப்புகளில் படிச்சிருப்போம் இல்லையா. இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாறலாம், மின் ஆற்றல் வேதி ஆற்றலாக கூட மாறலாம். ஆனால் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இழக்கும் அப்படின்னா அதனுடைய திறமைகளை பயன்படுத்தாத போது அதுவாக தானாக செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அந்த திறமையை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலை இழந்துடும். அதை செயல்பாட்டில் வச்சுருக்கும் போது தான் ஆற்றல் தன்னுடைய ஆற்றலை இழக்காமல் இருக்கும்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

ஆசனம் ஒன்றே அளவறிந்து ஏற்றக்கால் கூசினன் இன்றி 200 ஆண்டுமே. வாயுவை வெல்லின் மனதை வெல்லலாம், வாயுவை வெல்லின் உயிர்நிலை காணலாம். திருமூலரின் யோக வாக்கு இது. நேர்களை, இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெற்ற மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: சிம்பனியும் சிலிர்க்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 8:01. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று June 21. வழக்கமாக என்னுடைய நண்பரை அலைபேசியில் அழைக்கிற பொழுதெல்லாம் இந்த காலை பொழுது 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அவருடைய கைபேசி எண் அணைத்து வைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு அவசரமானாலும் சரி அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. பின்னால் தான் அதன் காரணம் சொன்னார். என்ன வேலை இருந்தாலும் காலை அந்த இளம் காலை பொழுதில் எழுந்தவுடன் யோக பயிற்சி செய்வது என்பது என் வாழ்க்கையின் அனுபவம். கடுமையான நோய்களினாலும் மன உளைச்சலினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பயிற்சியை செய்தால் என்ன என்று ஒரு நண்பர் என்னிடத்தில் அறிமுகப்படுத்தினார். அவரின் மூலமாக அந்த குருவை நாடி படிப்படியாக யோக கலையை நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவருடைய உளநிலை உடல்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குருநாதர் தொட்டு காட்டுகிற அடிப்படையில் அந்த யோக கலையை பயிலுகிற பொழுது ஒரு மன நிம்மதி எனக்கு கிடைத்து விடுகிறது. இப்பொழுது நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து என் குடும்பத்தில் இருப்பவர்களும் இந்த யோக கலையை பயின்று வருகிறார்கள். அதனால் நாங்கள் பலன் பெற்று வருகிறோம். அதனால் இந்த தொலைபேசி அணைப்பை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிப்பதோடு யோகா கலையை நாங்கள் கற்றும் செயல்படுத்தியும் வருகிறோம். அதனால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்பட முடிகிறது என்று அவர் சொன்னார். இந்த பயிற்சி எனக்கும் இளம் வயதில் ஏற்பட்டதுதான். வள்ளலார் மரபில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இது போன்ற யோக பயிற்சிகளை இள வயதில் எனக்கு சொல்லிக்காட்டி நெறிப்படுத்தியதும் உண்டு. காலப்போக்கில் பயணத்தின் காரணமாக, நிகழ்வுகளுக்கு செல்வதன் மூலமாக, பணிகளுக்கு செல்வதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த யோக கலையை பயன்படுத்த முடியாமல் போனது எனக்கு வருத்தம்தான். 81 ஆண்டு காலம் எந்த நோய் நொடியும் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்த என் தந்தையார் காலம் முழுவதும் கடைபிடித்தது இந்த யோக நெறிதான். சிவானந்த பரமஹம்சரின் மரபில் சித்த நெறியை கடைபிடித்திருக்கக்கூடிய அவர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, குளத்தில் கிணற்றில் நீரில் பல மணி நேரம் தரையில் படுத்திருப்பது போலவே பத்மாசனம் விட்டு படுத்து அந்த தியானத்தை கடைபிடித்திருக்கக்கூடிய மரபையும் எங்கள் ஊர் மக்கள் வியந்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த யோக கலை என்பது இயற்கையிடமிருந்து நம்முடைய முன்னோர்கள் மரபு வழியாக பயின்று அடுத்த தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தியதாகவே இது அமைகிறது. இதன் பலன்களை பெற்றவர்கள் தன்னளவில் நிறுத்திக் கொள்ளாமல் நான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் என்பதற்காக 2015 உலக யோக தினமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் வலியுறுத்தியதற்கு இணங்க இன்றைக்கு உலகம் முழுவதும் யோக தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த யோகத்தின் அடிப்படையிலேதான் யோக கலையை முன்னிறுத்தி

0: வாழ்வனைத்தும் யோகம் என்றார் மகான் ஸ்ரீ அரவிந்தர். இப்பொழுது வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் இந்த யோக நிலையை பயின்று வருவோமேயானால் தனித்ததொரு யோக பயிற்சி நாம் செய்யக்கூட வேண்டியதில்லை என்பதை என் தந்தையார் சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன். மனம் ஒன்றி உள்மூச்சை நிலை நிறுத்திக் கொண்டு ஒவ்வொன்றிலும் ஆழ்ந்த பயிற்சியோடு நாம் செய்ய தொடங்கினால் அதுவே யோக கலையாக மாறிவிடும் என்கிற அனுபவத்தை ஸ்ரீ அரவிந்தனுடைய மந்திரம் போன்ற இந்த வாக்கியம் எனக்கு உணர்ந்தது. அதைவிடவும் சிறந்த நிலையில் மகாகவி பாரதி சொல்லுகிறார், ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொல்லுகிறார். அதுதான் அப்பர் பெருமான் சமய நெறியிலே நின்று சமுதாயத்தொண்டாற்றிய பெருமை. 81 ஆண்டு காலம் இடையறாது இயங்கி உழவார தின்படையின் மூலமாக அற்புத பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த மகான் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஊருக்கு உழைப்பதாக, உலகுக்கு நலன் விளைவிப்பதாக அமைந்திருப்பதுதான் யோகக்கலையின் உன்னதம். எனவே சமய நிலையில் நின்றும் சமய நிலை கடந்தும் உள்ளத்தையும் உடலையும் உறுதிப்பாட்டுடையதாக மாற்றிக்கொண்டு நோயற்ற வாழ்வு பெற வேண்டுமானால் இந்த யோகக்கலை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக திகழ வேண்டும் என்பதை அனுபவங்கள் உணர்த்தி காட்டுகின்றன. எனவே இன்று மட்டும் இந்த உலக யோக தினத்தை கடைபிடிப்பதற்காக ஒன்று கூடி யோகக்கலை பயில்வதை விடவும் ஒவ்வொரு நாளும் இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் ஒரு குறைந்த அளவிலான யோக பயிற்சிகளையேனும் நாம் மேற்கொண்டோமேயானால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நன்மை தரும் என்கிற நம்பிக்கையே பலரின் அனுபவங்களிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், நானும் செய்து பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கலையை இன்று முதலேனும் கடைபிடிப்பதற்கு உங்களிடத்தில் நினைவூட்டுவதற்காக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது தர்மபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7. நேயர்கள், இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும்.

0: கம்மி,
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: பொன்னியின் புதுப்புடன் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 24-40-31. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாக நேயர் வணக்கம். இணைப்பிலிருந்து கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன், வந்தாங்க ஸ்பீடா, உடனே கிளம்பிட்டாங்க சுஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ மறுபடியும் லைன் கிடைச்சா பேசுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ 2 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்க உறவினர்கள், உங்க வீட்டில் யாராவது இன்னைக்கு எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு ஆஸ்வாசப்படுத்தி நல்லா அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி திங்க் பண்ணி அழகாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுப்போம். நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு விதைப்போம். அதனால் இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன், ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுது தருமபுரி பண்பலை, 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. செந்தில்நாதன் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிறார். ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, எஸ் கருப்பு திரைப்படத்திற்காக வாட் சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காரு சாய் அபயங்கருடைய மியூசிக்ல.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: மேலும்
3: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும்

0: பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி,
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி,
2: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் யோகம் தரும் யோகா.

0: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரை வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவ்ராஜ் அவர்கள்.
1: சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். இதை நம்ம ஒவ்வொரு தினமும் நம்ம பேசிட்டே இருப்போம். ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. யோகாவின் தந்தை வந்து லார்ட் பதஞ்சலி முனிவர் என்பவர். இந்த யோகா வந்து 5000 வருடங்கள் முன்பாக ஒரு நம்ம இந்திய திருநாட்டிலிருந்து வளர்ந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இருக்கு. சரி, நம்ம இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்களில் இது ஆரம்பிச்சது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ வேதிக் பீரியட், அதாவது வேதத்திற்கு முன் காலங்களிலிருந்தே யோகா இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளாசிக் பீரியட், செவ்வியல் காலம், கிமு 500 வருடங்களில் இருந்து கிபி 800 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்களையும் யோகா பண்ணதா சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ மாடர்ன் பீரியட், நவீன காலத்துல, அதாவது 19வது 20வது நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா யோகா உலகம் முழுவதும் ஒரு கலை, அறிவியல் மற்றும் மருத்துவமாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த யோகா என்பது ஒரு இணைத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை இணைக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. யோகா என்பது ஒரு சமுத்திரம், அதாவது ஒரு பெரிய கடல், அது வந்து ஒரு அட்சய பாத்திரம். அது அல்ல அல்ல உங்களுடைய செல்வத்தை, உடல் மற்றும் மனதிற்கு தேவையான செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும். அதாவது எந்த ஒரு இடையூறுமின்றி, இடையூறுகள் இருக்கும் பட்சத்திலும் அதை எளிதாக, மனம் மற்றும் உடல் சார்ந்த எல்லா இடையூறுகளையும் எளிதாக வெளியேற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி. சரி, ஹெல்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைகள் அப்படிங்கும் போது WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 5 முக்கியமான தூண்களாக சொல்றாங்க. அதாவது ஒரு எல்லாருக்குமே வயசாயிட்டு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வருடங்களும் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் கூடிக்கிட்டே தான் போறோம். இந்த ஒவ்வொரு வருடமும் வயது கூட கூட நம்மளுடைய வயது ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உலக சுகாதார மையங்கள் ஒரு 5 முக்கியமான தூண்கள், அதாவது 5 முக்கியமான செயல்கள் மீது கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் அந்த 5 என்னன்னு பார்ப்போம். அந்த 5 என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு உடற்பயிற்சி, கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன் அதாவது நம்மளுடைய மைண்ட், நம்மளோட பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, வயது ஆக ஆக ஒரு ஞாபக மறதி, நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் வந்து குறையலாம். இது ஒண்ணு, இது வந்து கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன் சொல்றோம். 4வதாக சோசியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கிடையும் நம்ம எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கடைசியாக மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீங், நமக்கு நாமே நம்ம வயசாச்சுன்னா ஐயோ நம்மளால எழிஞ்சு நடக்க முடியல, நம்ம அந்த காலத்துல ஓடி ஆடி இருந்தோம் அப்படின்னு ஒரு மனதளவிலும் உடலளவிலும் சோர்வா காணப்படும். இந்த 5 ஒரு முக்கிய பில்லராக பாக்குறாங்க. அதுக்காக இந்த வருடத்திற்கான தீம், அதாவது ஒரு ஆரோக்கியமான முதுமை, அதுல எப்படி யோகா சரி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பில்லர்களையும் அந்த 5 தூண்களையும் யோகா வந்து மிக சிறப்பாக வயது ஆக ஆக, அதாவது வயதானவங்களுக்கு மட்டும் இல்ல 15 உள்ளவங்களுக்கும் வயசாகும், ஒரு 80 வயசாகும். சோ இந்த 5 பில்லர்களையும் யோகா எப்படி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவும் என்பதை நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாள்களும் யோகா பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது யோகம் தரும் யோகா. பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரையினை வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவ்ராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம்.

0: எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
1: மேலும்
2: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கங்க
6: சார். சொல்லுங்க சார்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என்ன
5: முருங்க?
6: தர்மபுரி.
5: தர்மபுரியில இருந்து உங்க பேர் இன்னொரு டைம் சொல்லுங்களேன்.
6: சந்திமுகம்.
5: சந்திமுகம், நல்லா இருக்கு, பேர் சூப்பரா இருக்குங்க.
6: தந்தி, தந்திமுகம் சார்.
5: தந்தியா?
6: ஆமா சார், தந்திமுகம்.
5: ஓ வா, சிறப்பு.
6: இண்டூர் பக்கம் சார். இண்டூர் பக்கம்.
5: இண்டூர் பக்கம்னா எந்த ஊர் நீங்க? சரி,
6: கால் பண்ணிட்ட உடனே லைனும் கிடைச்சிச்சு.
5: அப்படியா? ஒரே சந்தோஷமா இருக்குல்ல. சரிங்க சரிங்க.
6: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் சார்.
5: ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க, என்ன பண்றீங்க? என்ன என்ன பண்றீங்க நீங்க
6: சார்? நான் வந்து வந்த ஒரு இந்தூர் பக்கம் கெட்டல்லி. இங்க தாரமாத்துல வந்து சுத்திகள் வச்சிருக்கேன் சார்.
5: சரி, சிறப்பா போட்டு வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
6: கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ரொம்ப சந்தோஷம்
5: உங்களுக்கு பாட்டு கண்டிப்பா கொடுத்தா. நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஃபுல் சாங் போடணும் அப்படிங்கிறதான் ஆசை, அதனால் கண்டிப்பாக போடுறோம். மாநில செய்திகள் வரும் இப்போ, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பாட்டு விருப்ப பாட்டு போடுறோம்.
7: ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம்.

0: சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்னும் சில நாட்களில் மாநில செய்திகள். தமிழில் சென்னை அஞ்சலாக.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ESI மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13 கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3rd ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 218 ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 224 எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும்.

0: என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எடுத்துக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு.

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683. செய்யறாங்க.
7: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம். கால் 9965523.

0: Viking Bunions and Briefs.
1: நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தந்திக்குமார் வந்து அறிமுகமாகியிருந்தார் இல்லையா, அவர் ஒரு பாட்டும் கேட்டிருந்தார், மெர்சல் திரைப்படத்தில் ஒரு நல்ல பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு ஏ ஆர் ரஹ்மானோட சிலை.

0: அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு உலக யோகா தினம். இது என்ன உலகம் முழுவதும் யோகா தினம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இது இந்திய மரபு சார்ந்த கலை. இது ஆனா இது உலகத்துல மனிதர்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய கலை. அதனால் இது உலக தினமாகத்தான் கொண்டாடப்படணும். 2014 ஐநா சபையில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் யோகாவினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதன் அருமைகளை எடுத்துரைத்து June 21 உலக யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை செய்தார். அவருடைய பரிந்துரைக்கு ஏற்ப 2015 முதல் இந்த நாளை யோகா தினமாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது. இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு தெரியுமா உங்களுக்கு? June 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட பகலை உடைய நாள் இந்த நாள் அப்படிம்பாங்க. இந்த நீண்ட பகல் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த நாள் தான். பெரும்பாலும் யோகா பண்ணுற போது சூரிய வெளிச்சத்தில் உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க. சரி, யோகா கலைக்கு வருவோம். இதனுடைய குருவாக கருதப்படுகின்றவர் யார்? இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனியாக கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு வகைங்க. ஆனால் உடம்பே கோயில் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் திருமூலர் தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே. இது வந்து திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இன்னும் கூட சித்தர்கள் ஒருபடி மேலே போய் பேசுவாங்க. நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணன்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ. இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏதோ என்னடா அது கடவுள் மறுப்பு பாட்டு மாதிரி இருக்கேன்னு யோசிக்கணும். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். சுட்ட செட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளேயே எல்லாம் இருக்கான். இந்த உடம்பு கிடைச்சது சாதாரணம் இல்லைங்க. அதனால தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது அவையார் சொல்கிறாங்க. அப்படி பிறந்தாலும்

0: ஞானமும் கல்வியும் நயத்தலருதுங்கிறாங்க. இப்போ இது ஒரு சுண்டு விரலை அசைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியிருக்குங்கிறது நமக்கு தெரியும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்பது போல யோகா செய்வதை நாம் பழக்கமாக வைத்து கொண்டால் இந்த உடம்பு சீராக வாழ அமையும். இதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கடவுளையும் வணங்கிக்கலாம், கடவுளை வணங்காமலும் செய்யலாம். இது தனியாக ஆன்மீகத்தோடு இதை சேர்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு வகையான உடற்பயிற்சியும் கூட. ஆனால் அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து திருச்சி போகிற வழியில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் யாருன்னு கேட்டால் பிரம்மா. பிரம்மாவுக்கு கோயில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். அங்கே பதஞ்சலி முனிவருடைய அந்த ஜீவசமாதி இருக்குது. அதே போல் வியாக்கிரபாதர் என்கின்ற புலிக்கால் முனிவருடைய திருவுருவச் சிலையும் அங்கே இருக்குது. இவர்களெல்லாம் யோகக்கலை நமக்கு சொன்னவர்கள். அது மட்டுமில்லை, சிவருமானு நடனமே யோகத்தை அடிப்படையாக கொண்டது. பஞ்ச சபைகள்னு சொல்லக்கூடிய சபைகள் பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், தாமர சபை, சித்திர சபை என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலையுமே யோகாக்குரிய தன்மைகள் தான் சொல்லப்படுது. அதனால் இந்த யோகா மூலமாக பிராணாயாமம் என்று சொல்வார்கள், மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆயிரம் விஷயங்களை சாதித்து காட்டலாம். உலகத்திலே அதிக நாள் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினம் தெரியுங்களா, ஆமை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது சுவாசகத்தை வந்து சீராக விடுதான். இப்போ நம்ம காற்றை உள்ளிழுத்து வெளியிடுறோம் இல்லையா, இந்த உள்ளிழுத்து வெளியிடுற நேரத்தை கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா நம்முடைய ஆயுள் கூடுமா. நான் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் ஷிஷல்ஸ் தீவுக்கு போயிருந்த போது 250 வயசு உள்ள ஒரு ஆமையை பார்த்தேங்க, 250 வயசு அந்த ஆமைக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நெப்போலியன போரில் ஜெயிச்ச அந்த தளபதி வச்சிருந்த ஆமை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அது அதுக்கு எத்தனை கால வயசோ நமக்கு தெரியல. அப்போ அங்கே ஒரு ஆமை பண்ணக்கே நான் போயிட்டு வந்தேன் சிசல்சீவில். இப்போ பாருங்கள், இந்த உடம்பு இதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முறை, சூரிய வெளிச்சம், பயிற்சி, இதனால் அதிக காலம் நோயின்றி வாழலாம். எது மிகச்சிறந்த செல்வம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது எது வெல்த் என்று கேட்டால் ஹெல்த் தான் வெல்த்னு கண்டுபிடிச்சாங்க நம்மால். அந்த ஹெல்த்தை நாம் பாதுகாக்கணும்னா அதுக்கு யோகா பயிற்சி தேவை. இந்த யோகா பயிற்சி குருவை வைத்து கொண்டு நம்ம செய்யணும் எப்போவுமே, நாம முயற்சி செய்யக்கூடாது. பழகிட்டோம்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட அன்றாட பணியாக இதை நாம் செய்த பழகி கொண்டோம் என்று சொன்னால் ஆசனங்கள் மூலமாக யோகாசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம், நோயில்லாமல் வாழலாம். எனவே யோகாசனத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள். உலகிற்கு இதை கற்றுக் கொடுத்த பெருமை இந்தியர்களுக்கே உண்டு. நம்முடைய முனிவர்கள் மிக அற்புதமாக கற்று தேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த யோகா நாளிலிருந்து கூட, அதாவது ஜூன் 21 கூட நாமும் யோக கலையை பயிலத் தொடங்குவோம். நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்வோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9996552332.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமார்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமார்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பா நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது, இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா. இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா. ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார், மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமா.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமார்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
6: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றான் பாரதி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்றார் திருவள்ளுவர். இந்தியா விவசாயத்தின் தாய் வீடு, அதிலும் இயற்கை விவசாயத்தின் தாய் வீடு. குறிப்பாக தமிழகம் இயற்கை விவசாய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறது. 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆல்பர்ட் ஹோவர்டு என்பவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். இந்திய மண்ணில் இருக்கிற விவசாய முறையை பார்த்தார். இவர்கள் இயற்கை விவசாயம் அறிவியல் தொழில்நுட்ப அடிப்படையில் விவசாயம் ஈடுபடுவதைப் போல அமைந்திருக்கிறது. அது இந்திய உழவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். ஆராய்ச்சி கூடங்களின் விவசாய முறைக்கும் இந்திய விவசாய முறைக்கும் பெரும் இடைவெளி இருப்பதை உணர்ந்தார். உண்மையில் இந்திய விவசாயிகளே அதிக விளைச்சல் பெற்றார்கள். இதை பார்த்து பிரமித்து போன ஆல்பர்ட் ஹோவர்டு திறந்த மனதோடு, இந்திய உழவர்களும் இந்தியாவில் வாழும் பூச்சிகளும் தான் எனக்கு பேராசிரியர்கள், அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் என்று சொன்னார். அத்தோடு அவர் உழவாண்மை ஆவணம் என்ற நூலை எழுதினார். உழவாண்மை ஆவணம் என்ற அந்த நூலில் இந்திய விவசாயம் இயற்கை விவசாயத்தை பற்றி அற்புதமாக எழுதியிருந்தார். தமிழகம் எல்லா வளங்களும் நிறைந்த பகுதி. தமிழ்நாட்டிலேதான் வனங்கள் நிறைந்திருந்தன. குறிப்பாக மதுரை மாநகரம் கடம்ப வனமாக இருந்தது. ஆனால் இன்று கடம்ப வன மரம் எங்கே இருக்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பட்டுப்போன ஒரு கடம்ப வன மரம் கோவிலின் நடுவே தங்கப்பட்டையிட்டு காட்சி தருகிறது. அதை போல நம்முடைய பிள்ளையார்பட்டி மருதவனம், நம்முடைய குன்றக்குடி அரச வனம், இப்படி வனங்களால் நிறைந்த நாம் வளங்களை பெருக்கிக் கொண்டோம். உயிர்காற்று பெருகி இருந்தது. இன்று உயிர்காற்றுக்கு தட்டுப்பாடு. காரணம், மரங்களை அழித்தோம், மனிதத்தை இழந்தோம். மரங்கள் மனித வாழ்வின் வரங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையில் குறிப்பிடுவார். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலைகள் சந்தனம் மரத்தின் உபயம், மரம் தந்த கொடை, இவையெல்லாம் மரம் தந்த கொடைகள். இறுதியில் எடுகாட்டில் எரிந்தோம் எரியும் விறகுகள் மரத்தின் உபயம். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலைகள் சந்தனம் மரத்தின் உபயம். மரம்தான் எல்லாம் மரம்தான், இறுதியில் இடுகாட்டில் எரிந்தோம் எரியும் விறகுகள் மரத்தின் உபயம், எல்லாம் மரத்தின் உபயம், மரந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று குறிப்பிடுவார். அந்த நிலையைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மரங்கள் மனித வாழ்வின் மரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:05. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

0: 3.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
4: தட்ஸ் ரைட்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
10: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
11: கேரட் லைன், எ டாடா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் புதிய அழகு குட்டி செல்லங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25. மற்ற அழகு குட்டி செல்லங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-81-20-25. ஆமாங்க, குழந்தைங்க கிட்ட பேசுறதே ஒரு இனிமையான தருணம் தெரியுமா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம பேச போறோம். பேசலாம். முதல் குழந்தை இனிப்பில் இணையக்கூடிய அழக்குடி செல்ல, வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல
1: போறீங்க?
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு என்ன நாளைக்கு முதல் நாள் நல்லா தொடங்க. நன்றி, நல்லா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தர்மபுரி பாலக்கோடு வட்டம் மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் ஜே பி நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: இன்றைய மழலை மலேசியனிடம் மோடினுகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை ஆர் சாய் ராகுல். வணக்கம் சாய் ராகுல்.
6: வணக்கம் சார்.
5: சாய் ராகுல் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
5: பயங்கரமா இருக்கீங்க, ஆக்டிவா. பள்ளிக்கு எப்படி வரீங்க?
6: நல்லாதான் வரேன்.
5: ஏன் உன்னை யாரும் கூட்டு வரல?
6: நானே வந்துருவேன்.
5: ஓ, நீங்க தான் தைரியமானாலும்.
6: ஆமா.
5: வெரி குட், எப்பயுமே தைரியமா இருக்கணும். சரி, தைரியமானாலும் என்னென்ன பண்ணுவாரு?
6: வேலை செய்வாரு, நல்லா சாப்பிடுவாரு, நல்லா தூங்குவாரு, நிறைய படிப்பாரு.
5: ஓ, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாரா தைரியமானாலு?
6: ஆமா.
5: வெரி குட், வெரி குட். தைரியமானாலு எவ்வளவு சாப்பிடுவாரு?
6: ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவாரு.
5: சரி சாய் ராகுல், என்ன சொல்ல போறீங்க?
6: மன்னமண்ணி வரலாங்க.
5: பாடுங்க.
6: மன்னமணி வேலு, ஏத்தங்க படி வேலு, கண்ணுணி காக்கும் என்ன ஒடி வரு வேணும், சிந்தமணி காக்கும் ஏதாவது பண்ணி வேணும், என்னி பாரும் எந்த கண்டமணி வேலு. ஓடினே பஸ்கா பண்ணி கொடுந்து ஓடினே, பயப்பாடந்த கடந்த வாடினே, பொன்னானே கொண்டு வாடினே, தேடந்த கடந்து ஓடினே, பஸ்கா பண்ணி கொடுந்து ஓடினே, பயப்பாடந்த கடந்த வாடினே, பொன்னானே கொண்டு வாடினே, தேடந்த கடந்த தந்தைக்கும் தேத்தமைய சாமி மலையா. அவ்வளோதானே. பூசணிக்காய் தலையில பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை பழம் கட்டுங்குதான், தக்காளி பழம் வாய்த்தான், பறவைங்க உடலம் புரிவுங்காய் கைவிடலாம், வெள்ளங்காய் விளையாடுகலாம், வெண்டைக்காய் கால்களாம், காயும் மண்ணும் மந்திர போல காண அழக பாருங்கள், நடனமான போகிறாய் நானும் காணும் பாருங்கள்.
5: நாம் காண்போம் பாருங்கள். நல்லா பாட்டீங்க. நீங்க என்ன பாட்டுக்கு நடனம் ஆடுவீங்க?
6: மன்னமணி வேலூர் தாங்க.
5: அந்த பாட்டு தான் ஆடுவீங்களா? சாச்சா, நல்லா டான்ஸ் ஆடுங்க. சரிங்க சாய் ராகுல், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க இல்லை, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாக இருந்தப்ப நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
6: டாக்டர் ஆசைப்பட்றேன்.
5: டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
6: படம் தெரியலன்னா ஊற்றி போடுவோம்.
5: சரிங்க சாய் ராகுல், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பண்பை 107.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்.
5: இணையிலே இன்றைய மழலை மலேச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை ஆர் சாய் ராகுல்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
7: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
8: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்ட், என்ன சொல்ல சேலம்.
7: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
8: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்ட், என்ன சொல்ல சேலம்.
2: நிலையத்தில் நேரம் காலை 9:15. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
9: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
10: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
9: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் activity, KG playing, smart class, experienced and caring teachers, pre-KG 2 plus 2 வரை admission நடைபெறுகிறது.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: தட்ஸ் ரைட்
6: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: நேர்களும் கெட்ட ரசித்துக் கொண்டிருக்கும் இது வானொலியில் வசந்தம். இன்று அழகு குடிச்சலமாக நிகழ்ச்சியில் புதிய அழகு குடிச்சலங்கள் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25. மற்ற அழகுட்டிச்சலங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433 42 24 40 31, மற்றொரு எண் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அழகுட்டிச்சலம் வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகுட்டிச்சலம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
10: சேலம் மாவட்டம் கொளத்தூர்ல.
9: உங்களோட பேர் ஒழுங்கா சொல்லுங்க.
10: சேலம் மாவட்டம் கொளத்தூர்ல இருந்து திருநேஸ்வரன்.
9: சரிங்க, என்ன சொல்ல போறீங்க? என்ன படிக்கிறீங்க?
10: ஏழாவது
9: படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
10: சேலம் மாவட்டத்துல படிக்கிறேன்.
9: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே? அதுமா உங்க வீட்டுல
10: என்ன சொல்றீங்க?
9: இல்ல உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பாடு?
10: சட்னி.
9: சட்னி தானா?
10: தேங்காய் சட்னி.
9: தேங்காய் சட்னியா? இட்லிக்கா தோசைக்கா?
10: இட்லி.
9: இட்லிக்கா? ஏன் அம்மா தோசை சுட்டு கொடுக்கலையா?
10: இன்னைக்கு தோசை சுடல.
9: அப்படியா? உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா?
10: இட்லி.
9: இட்லியா? எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க?
10: ரெண்டு.
9: ரெண்டு போதுமா? சரி ஓகே. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
10: செய்யுள் சொல்ல போறேன்.
9: சொல்லுங்க.
10: அருளின் அறிவை தரலாகும், அதுவே தமிழரின் குரலாகும். பொருள் முறை யாரையும் புகழாது, போற்றாதாரின் நிகழாது, பொல்லா விருதம் புரியாத, கொள்கை புரியா நெறியாக, எல்லா மனிதன் மின்துடுவே, எங்கும் சிந்திட்டு மண்பரமே.
9: வா, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்களே. உங்க தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்யலாது. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
10: சேலம் மாவட்டத்துல பிரைன் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
9: சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஸ்கூல்ல?
10: நிறைய பேர் இருக்காங்க.
9: நிறைய பேர் இருக்காங்களா? சரி ஓகே. யாரை ரொம்ப பிடிக்கும்?
10: அகிலன், ருத்தி, மௌனிஸ், ஸ்ரீகாந்த்.
9: சரிங்க,
10: அப்படி நிறைய பேர் இருக்காங்க.
9: நிறைய பேர் இருக்காங்களா? சரி, இன்னைக்கு சண்டே அதுமா எங்க விளையாடலாம் போலயா?
10: தம்பி கூட விளையாண்டு போன் பேசுறேன்.
9: என்ன விளையாடுங்க?
10: அதான் சைக்கிள் விளையாடுறோம்.
9: சைக்கிள் ரேஸ் வெச்சிட்டீங்களா? உங்களுக்கு உங்க தம்பிக்கும்
10: இல்ல, ஒரு சைக்கிள் தான் இருக்கு.
9: ஒரு சைக்கிள் தான் இருக்கா? மாத்தி மாத்தி ஓட்டிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் ஆகணுமா? சரிங்க, நீங்க ஒரு படிச்சு பெரிய கலெக்டர் ஆயிடணும். வாழ்த்துக்கள். நன்றி
10: நன்றி
9: நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர்
8: சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
9: 9:23 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது அழகு குடிச்சலம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அழகு குடிச்சலம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
10: என்ன
9: படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
10: கவர்மெண்ட் ஸ்கூல் நாகரசம்பட்டி.
9: சரி, ஓகே. என்ன சொல்ல போறீங்க?
10: பாட்டு.
9: பாடுங்க.
10: எங்கள் தமிழ் அறநெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரும் புகழாது, போற்றாதாரே நிகழாது. கொள்ளை விரலாக, கொள்கை பொய்யாய் நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் அகத்திடும் அன்பரமே. அன்பு மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இந்த மொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் பேராமலிங்கம்.
9: அப்படிங்களா? ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்களே. வேற எதனா தெரியுமா
10: சார்? விடுகதை.
9: சொல்லுங்க.
10: அக்கா வெளச்ச முத்து, அல்ல முடியாத முத்து. அது என்ன முத்து?
9: மதுன முத்தா?
10: இல்ல சார், நட்சத்திரம்.
9: அப்படிங்களா? சரி, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா.
10: வெள்ளையன வெட்ட வெட்ட ரத்தமே வராது.
9: யாரு?
10: அது என்ன?
9: இல்ல தெளிவா சொல்லுங்க.
10: வெள்ளையன வெட்ட வெட்ட ரத்தமே வராது.
9: தெரியலையே யாருன்னு, நீங்களே சொல்லுங்க.
10: நகம்.
9: நகமா?
10: எஸ் சார்.
9: சரிங்கம்மா, நல்லா சொன்னீங்க. நீங்க படிச்சு என்ன ஒண்ணு ஆசைப்படுறீங்க?
10: ஐபிஎஸ்.
9: ஐபிஎஸ் போலீஸ் சர்வீஸா?
10: எஸ்
9: சார். சரிங்க, நீங்க படிச்சு ஒரு உயரதிகாரி ஆகணும் காவல்துறையில். சரிங்களா?
10: நன்றி சார்.
9: நன்றிம்மா. நிகழ்ச்சியில் நீக்கூடிய அழகு குடிச்சலாம். வணக்கம்.
10: ஹலோ.
9: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: பிக்சர்ல இருந்து அவங்க தங்க நீங்க
1: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: தமிழ் மொழி வாழ்த்து.
1: சொல்லுங்க.
0: வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்து மலர்ந்து இது வன்மொழி வாழியவே. ஏற்கடல் வைத்து தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார்.
1: சூப்பர். என்ன படிக்கிறீங்க? கொடுங்க.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
0: சார், நெருப்புறன் கிட்ட இருந்து தவஸ்ரீ சார்.
1: தவசிலியா?
0: தவஸ்ரீ.
1: தவஸ்ரீ. சரிங்கம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க.
0: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் தேவை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியம் தான் பலித்தமே தான் பாத்திர. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. நாமக்கல் கவிஞர்.
1: அப்படிங்களா? கத்தியின்றி ரத்தமின்றியா? சரிங்கம்மா. நீங்க என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
0: கவர்மெண்ட் ஸ்கூல்ல.
1: அப்படிங்களா? நீங்க படிச்சு என்ன ஒண்ணு ஆசைப்படுறீங்க? இல்ல, படிச்சு என்ன ஒண்ணு ஆசைப்படுறீங்க?
0: சார், நான் டீச்சர் ஆகணும்.
1: டீச்சர் ஆகணுமா? நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சரிங்க, கண்டிப்பா அதே மாதிரி ஆயிடணும். வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
5: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
6: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
10: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
11: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
12: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
13: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
12: செம்ம டேஸ்ட்.
13: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: நிலையத்தில் நேரம் காலை 9:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கேரட்லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட்லேன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: நிலையத்தில் நேரம் காலை 9:35. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அழகுடி செல்லம், வணக்கம்.
13: வணக்கம் சார்.
12: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
13: என்ன
12: படிக்கிறீங்க?
13: அங்க
12: போறீங்களா? ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்க போலயே.

0: எஸ் சார்.
1: சரிங்க, என்ன சொல்ல போன்ற என்ன சொல்ல போறீங்க?
0: சார் ஒரு கவிதை சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
0: சாதி தாயின் வயிற்றில் உள்ள போது தாக்கவில்லை சாதி, குழந்தை பருவம் மதில் குழப்பவில்லை சாதி, மலரை மொழி பேசும் போது மலரவில்லை சாதி, விளையாட்டு பருவத்தில் விளையவில்லை சாதி, கல்வி பருவம் அதில் கலக்கவில்லை சாதி, காதல் பருவம் அதில் காணவில்லை சாதி, எப்போது வந்தது இந்த சாதி? ஆயிரம் ஆயிரம் உண்டோடைய சாதி எனில் அந்தியர் வந்து எங்கள் புகழ் என நீதி என்றார் பாரதியார்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, வேற என்ன சொல்ல போறீங்க?
0: சாதி எனில் அந்நியர் வந்து எங்கள் புகழ் என நீதி என்றார் பாரதியார்.
1: சரிங்கம்மா, வேற என்ன சொல்ல போறீங்க?
0: சார் அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதானா? ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைப்பலை.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று June 21.
4: பொருளியலில் இளங்கலை பட்டமும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர்.
6: இதழியலாளர், நாளிதழ் ஆசிரியர், எழுத்தாளர் என்று பன்முகம் கொண்டவர்.
4: 1975 ராமன் மகசேச விருது பெற்றவர்.
6: கொள்கை ஆய்வு மையத்தில் பணியாற்றிய PG வர்கீஸ் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1926.
6: வழக்கறிஞர், பேராசிரியர், எழுத்தாளர், நீதிபதி என்று பன்முகம் கொண்டவர்.
4: சமூக குழப்பங்களை விழிப்புணர்வு, பேச்சுவார்த்தை இவற்றின் அடிப்படையால் தீர்வு காண வேண்டும் என்று கூறினார்.
6: மக்களாட்சி மற்றும் மனித உரிமைகளுக்காக 2005 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்.
4: மிகவும் செல்வாக்குள்ள 100 பெண்கள் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளார். ஈரான் நாட்டைச் சேர்ந்த மனித உரிமை போராளி ஷிரின் எபாடி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1947. உலகமே இசைமயமானது, அது மனிதர்களை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் ஈர்க்க வல்லது.
4: எல்லோரையும் இசையை வைப்பதால் தான் இசை என்று பெயர் பெற்றது.
6: இசைக்கு மயங்காதோர் இல்லவே இல்லை என்று கூறலாம். இசை என்பது மனிதனின் உணர்வுகளில் ஒன்று.
4: ஒவ்வொரு நாட்டிற்கும் இசை இருக்கிறது, ஆனால் அவை மொழிகளுக்கு அப்பாற்பட்டது.
6: இசையை கேட்டு இன்புறாத உயிர்களே இல்லை என்று கூறலாம். கல்மனதையும் கரைய வைக்கும்
4: பாட்டினை போல் விந்தை பாரின்

0: இல்லையடா என்று வியந்த பாரதி, பாட்டினிலே நெஞ்சை பறிக்கொடுத்தேன் பாவியேன் என்று தம் பரவச நிலையை பாடுகிறார்.
1: பெரும்பாலான மனிதர்களின் நினைவுகளையும் அதன் நிகழ்வுகளையும் இசை மீட்டெடுக்கக்கூடியது.
0: தனி மனிதனின் வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை பயணப்பட்டுக் கொண்டிருக்கும்.
1: ஏறக்குறைய 120 நாடுகளில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
0: இசையால் பயிர்கள் வளரும் என்பதை அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடித்து அறிவித்தது.
1: மனித மனங்களை வளர்ப்பதற்கு இந்த இசையால் இயலும் என்பதை இலக்கியங்கள் கூறுகின்றன.
0: மனநோயை

0: உயிர்கள் வளரும் என்பதை அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடித்து அறிவித்தது.
1: மனித மனங்களை வளர்ப்பதற்கு இந்த இசையால் இயலும் என்பதை இலக்கியங்கள் கூறுகின்றன.
0: மனநோயை போக்கும் மாமருந்து என்று உளவியல் வல்லுநர்கள் உரைக்கின்றனர்.
1: இன்று உலக இசை நாள்.
0: தனிநபர் மற்றும் மனித வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக அன்றாட வாழ்வில் அனைவரும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகிறோம்.
1: உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் ஒரு கலையாகும்.
0: யோகா என்னும் கலை வாழ்க்கை, அறிவியல் மற்றும் வாழும் கலையாகும்.
1: பதஞ்சலி முனிவரால் இக்கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வழியாய் வரும் ஒரு ஒழுக்க நெறியாகும்.
0: இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும்.
1: தினசரி வாழ்வில் யோகாவின் நன்மைகள் குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் June 21 அன்று இந்த தினமானது கொண்டாடப்படுகிறது.
0: இன்று சர்வதேச யோகா தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 15 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
6: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
5: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், LMR காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோடு, நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
9: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்ட் பர்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
10: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: LN College of Pharmacy, D-Pharm, B-Pharmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
4: கேரட்லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
2: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க, அப்போ ஈஸி தானே?
2: கேரட் லைன்.

0: A Tata product, Kaveri Road, Erode. Terms and conditions apply.
1: நேர்களே, உங்களின் நினைவுக்கு இன்று முற்பகல் 11:05 உலக யோகா தின சிறப்புரை. அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக. இன்று 12:10 மலரும் மூட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று காலை 15:00 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் எடுப்பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11%
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: தருமபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினை நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு கல்லூரி பேராசிரியர் மிக மிக அறிவு திறன் கொண்டவர், நன்றாக பல புத்தகங்களை படிக்கக்கூடியவர், ஆகச்சிறந்த அறிவாளி. அவருக்கு ஒரு தங்கை இருந்தார். தங்கையின் மீது அவருக்கு அளவில்லாத பாசம். ஆனால் அந்த தங்கைக்கு காது சரியாக கேட்காது. அவருக்கு அது வேதனையாக இருந்தது. நாம் இவ்வளவு படித்து இவ்வளவு அறிவாளியாக இருந்து என்ன பயன்? நம்முடன் பிறந்த தங்கைக்கு காதுகள் சரியாக கேட்பதில்லையே, இதை விதி என்று அப்படியே விட்டுவிட முடியுமா? முடியாது. நம் அன்பு தங்கைக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அந்த பேராசிரியர். தங்கையின் காது கேட்கும் திறனை அதிகரிக்க செய்ய வேண்டும் என மனதார விரும்பினார். பல சோதனைகள், சிக்கல்கள், நிறைந்த கண்டுபிடிப்புகள், தோல்விகள், இவைகளுக்கு பிறகும் அவர் மனம் தளரவில்லை. அமெரிக்காவின் நியூ இங்கிலாந்தில் தனது கனவை நினைவாக்கிட அங்கிருப்பவரிடத்தில் கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று உதவி கோரி

0: அறிந்தார். மனிதர்கள் குரல் ஓசையை ஒரு கம்பியின் மூலமாக பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் கேட்கும்படி செய்ய முடியும் என்று அவர் கூறினார். உடனே சுற்றியிருந்தவர்கள் சொன்னார்கள், இவன் என்ன கிறுக்கனா, பக்கத்தில் இருப்பவன் பேசினாலே கேட்பதில்லை, அதுவும் எவ்வளவு கத்தி பேசினாலும் ஒரு மைலை தாண்டி கேட்காது, இவன் பல கிலோமீட்டருக்கு போய் கேட்கிறானாம், இவன் பேசினால் அதுவும் ஒரு கம்பி வழியாக போய் கேட்கிறதாம், என்ன கிறுக்குத்தனமாக இருக்கிறது, உருப்படியாக வேலை செய்ய மாட்டானே என்று எல்லோரும் சிரித்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, தொடர்ந்து முயற்சித்தார், இரவு பகல் என்று பாராமல் உழைத்தார், உறக்கத்தை தூக்கி எறிந்தார், சிந்தித்தார், ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை உலகத்துக்கே கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த கண்டுபிடிப்பிலிருந்து இன்று எத்தனையோ கண்டுபிடிப்புகள் புதிது புதிதாக அவருக்கு பின்னால் வந்த அறிஞர் பெருமக்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் உலகத்தையே புரட்டி போட்டது அவருடைய கண்டுபிடிப்பு. அது என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா? அதுதான் டெலிஃபோன், அதாவது தொலைபேசி. தொலைபேசியை கண்டுபிடித்த அந்த மாமனிதர்தான் கிரஹாம் பெல். கனடா நாட்டில் நோவா ஸ்கோசியா என்ற மாநிலத்தில் இவருக்கு கனடா நாட்டு அரசு ஒரு அருமையான நினைவு சின்னம், இவருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் சுவடுகள் எல்லாவற்றையும் மிக அருமையாக தொகுத்து வைத்திருக்கிறது. கிரஹாம் பெல்லை போல லட்சியங்களை நாம் அடைய வேண்டுமானால் நம்மை பலர் அவமானப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு நாம் நம் இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தால் நாம் நம் லட்சியங்களை அடைய முடியும். எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் எளிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
4: கேரட்லைன் அ டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: Students, listen carefully.
6: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta solligide polam.
7: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
8: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
9: நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய அழகு குட்டி செல்லம். நேர்களை, இதுவரை நாம் இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
10: ஆகாஷவாணி.
11: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய

0: மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு சமூக மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:10. நீங்கள் இனி கேட்டு

0: கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகளை பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியுடன் மங்களன் மங்களில் வாங்கி அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்லுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2023 இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுல சுமார் 385 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR 3D பிரிண்டி
4: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
10: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
11: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
10: கோல்ட் பர்ச்சேஸா?
11: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
12: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
10: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
11: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
10: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
13: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: நீங்கள் கிடவி நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
14: தர்மபுரி வன்மலை இனிமையான காலை வணக்கம். மனோகரன் திட்டமிட்டி படம் காதல் கோட்டை பாடல் குலுங்கு குலுங்கு லோலாக்கு என்ற பாடல். நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
2: போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப

0: ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாமே, கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது புகழ்மதி என்றேன் நான். அது என்ன அமிர்தம்? அது உயிர் வளர்க்கும் மருந்து தானே? அதை உண்டால் உயிர் வளரும் தானே? அதை அளவுக்கு மீறி உண்டால் எப்படி நஞ்சாகும்? நண்பர் புகழ்மதியின் கேள்வி சிந்திக்க வைக்கும் கேள்வி. தேவர்கள் வானுலகில் சாகாமல் இருக்க அமிர்தம் உண்பார்கள் என்பது கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படியென்றால் உலகில் உள்ள பொருள்களிலேயே உன்னதமான பொருள் அமிர்தம். அதை கூட அளவோடுதான் உண்ண வேண்டும். அளவுக்கு மீறி உண்டால் அது கூட நமக்கு எதிராக நஞ்சாக மாறிவிடுமா? இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இனிப்பான பொருள்களெல்லாம் மனிதனுக்கு இனிப்பான பொருள்கள் இல்லை. அதேபோல கசப்பான பொருள்களெல்லாம் கசப்பான பொருள்கள் அல்ல. சில இனிப்புக்களே நஞ்சுகளாகலாம். சில வேப்பங்காய்கள் மருந்துகளாகி இனிப்புக்களாகலாம். இனிப்பான பொருள்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பான எதிரிகள். கசப்பான பொருள்கள் கசப்பான நண்பர்கள். அமிர்தமோ இனிப்போ இவை மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லாமே அளவுக்கு மீறிவிட்டால் மனிதனுக்கு எதிரான விளைவுகளையே தரக்கூடியவை. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து செயல்பட்டால் துன்பம் கிடையாது. ஆசைக்கு ஒரு குணம் உண்டு, அது வளர வளர பேராசையாக நீளுமே ஒழிய குறையாது. பெரும் பெரும் தவசீலர்கள் தங்களின் தவத்தின் வலிமையால் அசைக்க முடியாத வரங்களை பெற்ற நிகழ்வுகளை புராணங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் வரங்கள் பெற்ற ஆணவத்தால் அவர்களின் ஆசைகள் நீள நீள வரங்களே சாபங்களாகி அவர்கள் அழிந்து போன கதைகளும் அவற்றில் உள்ளன. தேவைகளுக்கேற்ப முயற்சி, முயற்சிக்கேற்ற உழைப்பு, கிடைத்ததை கொண்டு நிறைவு பெறும் மனம், நிறைவு பெற்ற மனத்தின் மூலம் அமைதியான வாழ்க்கை, இவையே துன்பங்களற்ற இன்ப வாழ்விற்கு வழிமுறைகள். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் துன்ப நிகழ்வே முடிவு. ஒரு வைத்தியர் ஓர் அபூர்வ மூலிகை மாத்திரையை கண்டறிந்தார். அந்த மூலிகை மாத்திரையை சாப்பிட்டால் ஒரு மாத்திரைக்கு ஒரு மாதத்தில் ஒரு வயது குறைந்து போகும். எப்போதும் இளமையோடு இருப்பதற்கு இந்த மாத்திரைகள் உதவுமென விற்பனை செய்தார். நாள்தோறும் அமோக விற்பனை. ஒரு நாள் ஒரு 50 வயது பெண்மணி தன்னுடைய இடுப்பில் ஓர் 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு வைத்தியரிடம் வந்தார். வைத்தியர் கேட்டார் என்ன வேண்டுமென்று. இந்த குழந்தையை பாருங்கள் என்றார் பெண்மணி. குழந்தைகளுக்கு மாத்திரை தேவையில்லை, நான் விற்பதாகவும் இல்லை என்றார் வைத்தியர். பெண்மணி சொன்னார், வைத்தியரே, என் இடுப்பில் இருப்பது குழந்தை இல்லை, என்னுடைய கணவர். ஒரே அடியாக வயதை குறைக்க வேண்டுமென்று உங்கள் மாத்திரைகளில் 50 மாத்திரைகளை விழுங்கிவிட்டார். இப்போது 2 வயது குழந்தையாகிவிட்டார். இவருக்கு ஒரு வழி சொல்லுங்கள். என்ன செய்வார் வைத்தியர்? பேராசைகள் தவிர்ந்த வாழ்க்கையே பேரமைதிக்கான மூல விதை என்பதை எப்போது உணரப்போகிறோம்? நம்புவோம் நாளையும் நமதே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 28 வருட

0: நிறுவனங்களாக மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: சிம்பனியும் சிலருக்கும் இசை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 என்ற வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
7: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தொற்று மற்றும் நோயை எதிர்க்கும் உடலினுடைய திறனாகும்.

0: தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகள் கிட்ட இருந்து நம்ம உடலை பாதுகாக்கும் ஒரு சோல்ஜர் போல நமது நோய் எதிர்ப்பு சக்தி. குழந்தை பிறந்த நொடி முதல் தாய்ப்பால் மூலமாக அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பமாகி விடுகிறது. மேலும் சில தடுப்பூசிகள் மூலம் குழந்தை பருவத்திலேயே நோய் எதிர்ப்பு சக்தி சிறிது சிறிதாக உருவாகும். நல்ல உணவின் மூலம் கூட நமது நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். ஏதேனும் நோய் கிருமிகள் நமது உடலுக்குள் புகுந்து நோய் உருவாக்க முயலும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியால் இரத்தத்தில் உள்ள செல்கள், டி செல், பி செல், மேக்ரோஃபேஜஸ், வெள்ளை அணுக்கள் போன்றவை துரிதமாக நோயை கண்டறிந்து அந்த கிருமிகளை அழிக்க உழைக்கிறது. அதோடு மற்ற உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. இதுவே முதல் கட்ட தடுப்பு நடவடிக்கை ஆகும். நிணநீர் மண்டலம், லிம்ப் நோட்ஸ், இதுதான் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரும் பங்காற்றுகிறது. யோகா நிணநீர் மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தி ஆரோக்கியமான நிணநீர் ஓட்டத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த முடியும். திருப்பங்கள், ட்விஸ்டிங் ஆசனாஸ் மற்றும் தலைகீழ் இன்வர்ஷன் ஆசனாஸ் லிம்ப் நோட்ஸின் இயக்கத்தை தூண்டுகின்றன. அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ட்விஸ்டிங் ஆசனாஸான வக்கராசனம் எனும் ஸ்பைனல் ட்விஸ்ட் லிவர் மற்றும் கேல்பிளாடரில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி ஜீரண மண்டலத்தை மேம்படுத்த உதவுகிறது. அதிகப்படியான பித்தம் வந்து இந்த வக்கராசனம் எனும் ஸ்பைனல் ட்விஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தில் கலந்து கழிவாக வெளியேறுகிறது. இதனால் ஜீரண மண்டலம் நன்கு வலுப்பெறும். விபரீத கரணி எனும் தலைகீழ் ஆசனம், கால் மேலையும் நம்ம தலை கீழையும் இருக்கும், கால் செவுத்து பகுதி மேல வச்சு செய்யறோம். இதனால் இரத்த ஓட்டம் வயிறுக்கு நன்கு சென்று வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. குடல் ஆரோக்கியமே முழு உடல் ஆரோக்கியம். சர்வாங்காசனா எனும் அனதர் அடுத்த ஒரு இன்வர்ஷன் ஆசனா எப்படி இம்யூனிட்டிக்கு உதவுகிறதுன்னு பார்த்தோம்னா, இது தைராய்டு அண்ட் தைமஸ் கிளான்ஸ்க்கு முழு ரத்த ஓட்டத்தை அனுப்பி இதனால் தைராய்டு ப்ராப்ளம் சரி செய்ய உதவுவதோடு மட்டும் அல்லாமல் கழுத்தில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ்ல இருந்து நச்சுக்கள் வெளியேற உதவுகிறது. இரு கைகளை சுழற்றும் ஆசனங்களால் நமது ஆம்பெட்ஸ் அக்குள் பகுதியில் உள்ள லிம்ப் நோட்ஸ்கள் நன்கு தூண்ட பெற்று நச்சுக்கள் வெளியேறுகிறது. இதனால் செஸ்ட் பெண்களுக்கு மார்பக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நச்சுக்கள் வெளியேறுவது வேர்வை, சிறுநீர் மற்றும் மலம் மூலமாக நடக்கும். மேலும் இந்த யோகா ஆசனாக்கள் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி செல்கள் மற்றும் திசுக்களுக்கு, டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் மற்றும் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்க உதவுகிறது. டவுன்வர்ட் டாக் போஸ், அப்புறம் சைல்டு போஸ் என்று சொல்லப்படும் தலைகீழ் ஆசனங்கள் நிணநீர் முனைகளை, லிம்ப் நோட்ஸை அழுத்தி நிணநீர் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. முறையான பிராணாயாம பயிற்சியான கபாலபதி மொத்த உடலையும் ஒரு சுறுசுறுப்பு நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த பயிற்சி பிரெயினுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ற மாதிரி அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலைக்கு நம்ம உடலை வந்து கொண்டு செல்லும். நாடி சுத்தி, பஸ்திரிகா போன்ற பிராணாயாமங்கள் மூச்சு குழாய்களை சுற்றியுள்ள லிம்ப் நோட்ஸில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றி நுரையீரல் மற்றும் இருதய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும். நுரையீரலும் இருதயமும் நன்கு பலப்படும். நமது உடல் தன்னைத்தானே தினமும் புதுப்பித்துக் கொள்கிறது. கல்லீரல் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு புதிதாக மாறுகிறது. நமது தோல் ஒரு மாதத்திற்குள் புதுப்பிக்கப்படுகிறது. பெருகுடல், சிறுகுடல் 3 நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறது. வயது ஆக ஆக இந்த புதுப்பிக்கும் திறன்கள் குறைந்து விடுகின்றன. முறையான யோக பயிற்சியை தினமும் தொடர்ந்து செய்து வருவதால் நமது உடல் செல்கள் அன்றாடம் புதுப்பிக்கப்படுகிறது. முறையான யோக பயிற்சி, பிராணாயாமம், தியான பயிற்சிகள் தொடர்ந்து ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
8: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்டு பர்ச்சேஸா?
8: ஆமாங்க, நம்ம செல்வமாளி

தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற

0: 2683.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்தானது வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்தானது வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக நீர்வரத்து உள்ளது.

0: நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக் கொண்டே இருப்பதால் வெறிகோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜோ, சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும் போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிக்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சி

பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி. அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான அல்லது குத்துவது போன்ற வலி. குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும். தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம். இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோபமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சோ. உடலின் அசைவுகள் தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிரணாயாமாக்கள் பண்ணும்போது டோபமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கிவிட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்பட்ட

0: நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:00 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டால் சுவைக்கும். இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம செய்ய போற ரெசிபி என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கேரட் கீர். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபிய இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்கலாம். வாங்க.
3: என்ன சமையலோ
2: கேரட் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு 5 கேரட் எடுத்துக்கோங்க, பால் 1 கப்பு, முந்திரி பருப்பு 10, நெய் சிறிதளவு, 1 கப் சர்க்கரை. இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ கேரட் கீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க. முதல்ல கேரட்டை எடுத்துக்கோங்க. கேரட் எடுத்து சீவி அதை நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சிறிதளவு நெய்யை விட்டு 10 முந்திரி பருப்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முந்திரி பருப்பை வந்து அதில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததா நாம் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட் துருவல், அந்த கேரட் துருவலை எடுத்து அந்த நெய்யிலேயே போட்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் துருவி வச்ச கேரட் துருவலை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பால் 1 கப்பு சொன்னோம் இல்லைங்களா, 1/2 கப் பாலை வந்து கேரட் துருவனத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சோமா அது வந்து கூழ் மாதிரி வந்துருங்க. மீதி 1/2 கப் பாலை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுட வைக்கணுங்க. அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதை தனியாக கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச கேரட் கூளை இந்த பாலோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. 1 கப் சர்க்கரை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை லைட்டாக கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. குங்குமப்பூ லைட்டாக சேர்த்திக்கலாங்க. நமக்கு தேவையான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. கேரட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மேலும் குழந்தைகள் பெரியவர்கள் என வித்தியாசம் பார்க்காம இதை வந்து சூடாகவும் குடிக்கலாம். மதிய வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 நேரம் கழித்து எடுத்து குடித்தா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. உடலுக்கு பலம் தரக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த கேரட் கீர் குளிர்பானத்தில் வந்து இருக்குதுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. குறிப்பாக குழந்தைகள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க விளையாடிட்டு களைப்பாக வருவாங்க. அவங்களுக்கு இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. இந்த கேரட் கீர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோடு உங்களை

0: சந்திக்கிறேன் உங்கள் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, ஈச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: sunflower oil.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கின்றோம். இது பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 மற்றும் 94 86 81 10 25. மற்ற பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல்

உரையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்து செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால், இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் பல்லாயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தளங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோக கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்து விட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்ப

0: அவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவும் இன்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21 தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி,
9: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம்.
10: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
11: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
12: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
13: காலை வணக்கம் ஐயா.
12: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
13: என்ன
12: ஸ்பெஷல் வீட்ல
13: இன்னைக்கு?
12: ஒரு புடியா
13: ஆமா ஆமா.

0: பாடல் கேட்கலாம்.
1: இட்லி மீன் குழம்பு.
0: கேட்டுட்டே அப்படியே போயிருங்க.

0: 422 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன் எ டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: பதினோரு மணி 25 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
11: ஹலோ.
10: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
11: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
10: சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
11: நான் வீட்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கறேன். அப்பதான் கடைய
10: இப்பதானா ஒரு பாட்டு கேட்கலாம்னு வந்துட்டீங்க?
11: ஆமாங்க, நாலு நாளா லைனா பிடிக்க முடியல.
10: அப்படிங்களா?
11: ஆமாங்க,
10: பாவேர் விருப்பம் 2 நாள் தாம்மா.
11: கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டேன்.
10: சரி, ஓகேம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
11: கேப்டன் பிரபாகரன் படம்,
10: ஆத்தமா தீரோட்டமான்ற பாட்டு. சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நினைப்புல இருந்தமைக்கு நன்றி.
11: நன்றிங்க.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965233999.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
4: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க. அப்போ ஈஸி தானே?
5: போதும்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
7: நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில். புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433-42-24-40-30, மற்றொரு 94-86-10.

0: 5. மற்ற பெண் தொழில்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 20 25. நேர்களை நாம் இணைகின்றோம். இது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
1: பாடியிலிருந்து பச்சாமா பேசுறேன்.
0: ஒரு ரைமிங்கான பேர், ஊருக்கு தகுந்த பேரா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க சார் தட்டல் செடி கட்டிட்டு இருக்கிறோம்
0: சார். அப்படியே பண்பலை கேட்டுட்டே வா.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா, எவ்வளவு நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நாங்க காலையில 9 மணில இருந்து செஞ்சிட்டு இருக்கோம்
0: சார். ஒரு பாட்டு கேட்கலாமேனு கேட்டுட்டீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: மின்சார
0: கண்ணாடி. சரிம்மா, நீங்க கேட்டுட்டு அப்படியே வேலை செய்யுங்க. உங்களுக்கான பாடல் இதோ.
1: சரிங்க சார்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 மலரும் மூட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, என்ன பண்ணிட்டு
5: இருக்கீங்க?
4: நீங்களும்மா?
5: ஆமாங்க சார்.
4: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?

0: நாங்கள் சரி தக்காளி கொடி கட்டிட்டு இருக்கோம்.
1: நீங்களும்மா?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஏதாவது
1: நீங்கள் கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
4: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். பிரிகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: பதினோரு மணி 48 நிமிடத்தில் நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
10: சரிம்மா,
9: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட இனிப்பு சரியா இல்லைங்கம்மா? மல்லிப்பூ பறிச்சிருக்கீங்களா? இவ்வளவு நேரத்துக்கா? காலையில பறிக்க
10: மாட்டாங்க?
9: இன்னும் முடியலன்றீங்களா? சரிங்க, ஒரு பாட்டு கேட்கலன்னு வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம், பாட்டு கேட்டு வேலை செய்யுங்க. சரிங்களா?
10: சரி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
4: என்ன
3: பண்ணிட்டு இருக்கீங்க?
4: சமையல் செஞ்சிட்டு இருக்கறங்க.
3: சமையல் இப்பதானா?
4: மதியங்க.
3: அப்படிங்களா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
4: மட்டன் குழம்புங்க, சாதம்ங்க.
3: இவ்வளவு நேரம் கழிச்சு செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு நேரம் ஆகும்?
4: என்னங்க?
3: இல்லம்மா, இவ்வளவு நேரம் கழிச்சு செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு நேரம் ஆகும்ன்ற?
4: மணி 1:30 ஆகுங்க.
3: சோ, லஞ்சுக்கு ரெடி பண்றீங்களா?
4: ஆமா.
3: சரிம்மா, ரெடி பண்ணுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
4: செம்பருத்திங்க படம்.
3: ம்,
4: சலக்கு சலக்கு சேலை கட்டிக்கிட்டாலோ, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
3: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
4: நன்றிங்க.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
2: நிர்லயத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாவையர் விருப்பம். நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை கேட்கலாம். இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நண்பகல் 12:10 மலரும் முட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில், தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலமட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, மெல்லிசை, சூழல் காப்பம் ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, 3:00 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது

வாட்ஸ்அப்பில் உங்களது உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு நாடகம், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தன்றல். இன்றைய இளந்தன்றல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விடுகதை, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம். 11:45 நாளை நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் இவையாவும். இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய மதிய வணக்கம். இது உங்க வீட்டு பிள்ளைங்க குரல் கேட்கிற நேரம். இது சின்ன சிரிப்பு ஆனா பெரிய கனவு மலர நேரம். மலர் மட்டுக்கள் நிகழ்ச்சி தொடங்குது. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருந்து நம்ம மொட்டுக்கள் தங்கங்களோட பாட்டு கதை விடுகதை பேச்சின்னு பல்சுவ விருந்து கொடுக்க போறாங்க. முதல்லயே ஒரு மொட்டு மலருது. தன்னை அறிமுகம் செய்யறாங்க கோகிலா. கோகிலா அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? குயில் அர்த்தம். ஒரு குயில் தன்னை பத்தி அறிமுகம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஆங்கிலத்துல. வாங்க கேக்கலாம்.
1: Good morning to all. My name is Kokila. I am 8 years old. I live in Gopalambatti. There are 4 members in my family. My father is an electrician. My mother is a housewife. I am student of PUP school, Gopalambatti.

0: I am strong and healthy. My hobby is drawing. My best friend is Girija. My mother tongue is Tamil. My pet dog named Mani. I love my family very much. Thank you.
1: அவங்களுடைய இனிமையான குரல்ல செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிட்டாங்க கோகிலா. அடுத்ததா நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வராங்க 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி விகிதா மற்றும் நந்திதா. விடுகதை சொல்ல போறாங்க. ஆமா, அந்த விடுகதைக்கு தப்பா கதை சொன்னா கை தட்டணும், சரியா சொன்னா இன்னும் பெருசா கை தட்டணும்.
0: கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லுக்கும் பிள்ளை, அது என்ன? புத்தகம் சலசலக்கும், சண்டைக்கு போகும், வந்து கிடைக்கும் பொந்துக்குள்ளே, அது என்ன? நாக்கு காலையில் ஊதும் சங்கு, கடி சமைக்க ஊதும் சங்கு, அது என்ன? சேவல் வெளியே வந்தால் மலர்வான், உள்ளே வந்தால் சுடுங்குவான், அவன் யார்? குடை ஒச்சி குடிபிக்காலன், கொல்லி வாச்சா கோபக்காரன். தீக்குச்சி பார்க்க பச்சை, பழுத்தால் சிவப்பு, பல்லிலே பட்டால் கண்ணில நீர், அது என்ன? மிளகாய் கண்கள் இல்லாதவன், கண்ணீர் வடிக்காதவன், அவன் யார்? மெழுகுவத்தி ராசுக்கு கழுத்திருக்கு, தலை இல்லை, அது என்ன? பானை கேடமுள்ள வீரனுக்கு வாள் மட்டும் கையிலே இல்லை. ஆமை கால் இல்லாமல் தாவான், வாய் இல்லாமல் கத்துவான், அவன் யார்? ரயில் கருப்பு குதிரை, குளித்தால் வெள்ள குதிரை, அது என்ன? உளுந்து எட்டாத வருடத்தில் குட்டி தொட்டியில் ஆட்டுவது, அது என்ன? குருவிக்கூடு ஓடையில் ஓடாத நீர், ஒடுவடும் குடிக்காத நீர், அது என்ன? கண்ணீர் மட்டை உண்டு, கட்டை இலை, பூ உண்டு, மனமில்லை, அது என்ன? வாழை. நன்றி.

0: அடடா, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம விகிதா நந்திதாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? விடுகதை முடிஞ்சிச்சு. நம்ம பாரம்பரியம் தமிழாண்டு 60 நமக்கு தெரியுமா? ஆனா 5 வகுப்பு மாணவி புவனேஸ்வரி சொல்ல வராங்க, தமிழாண்டுகள் 60. புவன மாதிரி விலாசமா சொல்லணும் தங்கமே.
1: பிரபவ விபவ சுக்ல பிரமோதத பிரதோஷபதி ஆங்கிலஷ ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பாத்திப விஜய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹவிலம்பி விளம்பி விகரி சர்வரி பிளவ சொபகிரது சோபகிரது குருதி விஸ்வாஷி கீழக சௌமிய பரபாவ பிளவங்க கீழக சௌமிய தாரண விரோதி இருது பரதாபி பிரமாசித ஆனந்த ராஷத நல பிங்கல காலயுத்தி சத்தாத்திரி ரௌத்ரி துன்முகி துந்துபி ருத்ரோகிரி ராத்கூரி குரோதன அய. நன்றி.
0: பிரபவ முதல் அட்சய வரை, அடடா, புவனேஸ்வரி மேடம்க்கு மிக பெரிய வாழ்த்துக்கள். பூ இல்லாம பூமி இல்ல. பூ பேர் சொல்ல வந்த நம்ம தோட்டத்து மலர் 3 வகுப்பு மாணவி கிரிஜா.
2: எனக்கு தெரிந்த தமிழ் பூக்கள் பெயர் கூறுகிறேன். காந்தல், ஆம்பால், அணிச்சம், குவளை, குறிஞ்சி, விருச்சி, செங்கோடு, வேரி, தேமா, மணிச்சிகை, உந்துல், கூவிளம், எருள், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, கூடசம், எருவை, தெருவலை, கருவிளம், பயினி, வாணி, குறவம், பசும்பிடி, வகுளம், காயா, அவிரை, வேரல், சூரல், சினுப்புளை, குறுக்கீலை, மருதம், கோங்கம், போங்கம், பாதிரி, சிருந்தி, சண்பகம், கரந்தை, குளவி, தில்லை, பாலை, முல்லை, கஞ்சங்குள்ளை, பிடுவம்.

0: காலை வள்ளி நெய்தல் தாளை தாமரை மவ்வல்
1: ரோஜா மல்லி மாறி கொழுந்து மூக்கு பக்கம் வாச வர மாதிரி சொன்னீங்க கிரிஜா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.
1: பூ முடிஞ்சா மாச வரணும்ல, சித்திரை முதல் பங்குனி வர அன்பரசு சொல்ல வராங்க, கேட்கலாமா?
3: தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாங்கனி மாசி பங்குனி.
4: கதை கேட்கறதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க கதை கேட்கலாம்.
1: இது நம்ம மனோஜோட கதை, சிங்கமும் புலியும். கதை கேட்க ஆர்வமா இருப்பீங்களே?
3: சிங்கம் ஒரு நாள் தூங்கி கொண்டு இருந்ததாம். அந்த வழியில் வந்த எலி சிங்கத்தின் மீது ஏறி குதித்து விளையாடியதாம். கோபம் கொண்ட சிங்கம், நீ எனக்கு மத்திய உணவாக போகிறாயா என்றது சொன்னதாம். எலி, என்னை மன்னித்து விட்டுடுங்கள், என்னை சாப்பிடாத விட்டீங்கினால் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்று கெஞ்சி கேட்டதாம். சிங்கமும் சிறு எலியும் சிறு உடம்பை வைத்து நீ கொண்டு நீ உதவுவாயா என்று ஏளனம் செய்கிறது. ஒரு நாள் சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டது. அந்த வழியில் வந்த எலி சிங்கத்தை பார்த்து வலையில் காப்பாத்தியது. சிங்கம் காப்பாத்தியது. நீதி உருவத்தை வைத்து ஏளனம் செய்யக்கூடாது. நன்றி.

0: இந்த கதையின் ஸ்டோரி டெல்லர் யாருனா?
1: என் பெயர் பவித்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். சோள காட்டு பொம்மை. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய வயல் இருந்துச்சான். அங்க சோளம் விரைச்சி விட்டுருந்தாங்களாம். அப்ப ஒரு காகம் வந்து என்ன பண்ணுச்சான், சோளத்தை சாப்பாட்டுக்கு வந்துச்சான். சோள காட்டு பொம்மை நிச்சயம் பாத்துட்டு அங்க யாரும் நிச்சயிருக்காம நம்ம ஓடிடலாம் அப்படின்னு அந்த காகம் மனசுக்குள்ள நடிச்சுச்சான். அப்ப என்ன பண்ணுச்சான், அந்த காகம் பறந்துன்னு போயிடுச்சான். அடுத்த நாள் என்ன பண்ணுச்சான், காகம் குருவி எல்லாமே வந்துச்சான். அப்ப பார்த்துட்டு பயந்து ஓடிடுச்சுங்களாம். அதுக்கடுத்து ஒரு முட்டைக்கண்ணு மாதிரி இருக்குது அப்புன்னு சொன்னிச்சான் ஒரு காகம். அடுத்து புயல் காற்று அடிச்சான். புயல் காற்று அடிச்ச உடனே சட்டை பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருச்சான். அப்ப ஒரு காகம் வந்து என்றா சட்டை பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டுல யாருமே இல்லையா. அப்ப சட்டை பேண்ட் இருந்துச்சான். அதை எடுத்துட்டு வந்து போட்டுக்கா, இது உனக்குத்தான் அப்படின்னு சொன்னான். அப்ப யா என்னடா அசியம் மாட்டேங்குது அப்படின்னு அந்த காகம் நினைச்சான். அக்காக நினச்சோன்னே ஆஹா பொம்மையா தான் இருக்கும், நம்ம கிளம்பி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த காக என்ன பண்ணிச்சான், போய் அங்கே வச்சுட்டு வந்து காகம் வந்து தானியத்தை சாப்பிட்டு போயிருச்சான். நன்றி. கதையின் நீதி, உருவத்தை வைத்து எடை போடாதே. நன்றி.
0: கதை கேட்டு பயந்துட்டீங்களா இல்ல சிரிச்சிங்களா? கதைகளை கேட்டாச்சு, இப்போ பாட்டு தான் கேட்க போறோம். பாட்டு பாடுறவங்க யாரு தெரியுமா? நம்ம தர்ஷினி தான். விந்தை மனிதர் யாருன்னு பாட போறாங்க கேக்கலாமா?
2: விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையில பச்சை மிளகாய் மூக்குதான் கஞ்சலாம் தக்காளி பழம் வயதான பாங்கிக்காய் உடம்புல உடல் ஏந்து கைகளாம் வெண்டைக்காய் விறகெல்லாம் வெள்ளாய்க்காய் கால்களாம் காயும் பழமும் வந்த போல கான் அழகு பாருங்க நனமான போகிறாள் நாம் கண்ணு பாருங்கள்.
0: பாடல் முடிஞ்சாச்சு. அடுத்தது தமிழ் பாட்டு வந்தாச்சு. செந்தமிழ் நாடு என் பொன்றாடு.

0: தமிழ் பாட்டு வந்தாச்சு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படின்னு சொல்லக்குள்ளேயே அப்படின்னு லைன் கேட்கக்குள்ளேயே நம் காதுகளில் தேன் வந்து பாயும். 5ஆம் வகுப்பு சுரேந்தர் தம்பி பாட வராரு நாட்டு பற்றோட. கேட்கலாம் நேர்களே.
1: செந்தமிழ் நாடன போதினிலே இம்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையான நாடன பேசினிலே ஒரு

0: கட்டி பறக்குதுமோ சொன்னு காவிரி சென்பனை பாடாரு தமிழ் கண்ணந்தோர் வைகை பொன்ன நதி என மேவிய ஆறு பலவோட திரு மெனி செழித்த தமிழ்நாடு வள்ளுவன் தென்னை ஒழுங்கினுக்கு தந்து வன்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச அல்லும் சிலபதிக்காரம் ரோமணி ஆரம் படைத்த தமிழ்நாடு சுப்பிரமணி பாரதியார். நன்றி.
1: பாரதியார் பாட்டு சிறுத்திருச்சில சுரேந்தருக்கு வந்தனம் வந்தனம் தான்.

0: இயற்கை அழகு, யாரு யாரு யாரு இந்த இயற்கைக்கு இவ்வளோ அழகு கொடுத்தது யாரு அப்படின்னு பாட போறாங்க 2வது வகுப்பு மாணவி தர்ஷா.
1: கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டி முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்து செடிக்கு பஞ்சு முட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனையெல்லாம் காய்து பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தினு ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? தொட்டா சிவங்கைக்கு பட்டுல மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு யாரு இயற்கையிலே பாரு. நன்றி.
0: ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் அறிய காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குழந்தை இயற்கையை பத்தி பாடும்போது அதுல இருக்கக்கூடிய எல்லையில்லா ஆனந்தத்தை இப்ப பார்த்தோம்ல. அடுத்ததா வாரத்தின் 7 நாட்களை சொல்ல போறாங்க, அதுவும் ஆங்கிலத்துல. சண்டேல இருந்து தொடங்கி சாட்டர்டே வர சொல்ல போறாங்க சத்யா. பாட்டா சொல்ல வராங்க, சண்டே மண்டே 7 நாட்களும் 7 ஸ்டெப் போடலாமா? நீங்க வீட்டுல இருந்து டான்ஸ் ஆடுங்க, நான் இங்க இருந்து உங்களுக்கு ஸ்டெப் சொல்லி தரேன்.
1: சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே

0: பாட்டு முடிஞ்சாச்சு. அடுத்ததா பாரதி தான் வராரு. மகாகவி பாரதியார பத்தி பேச வராரு 5ஆம் வகுப்பு மாணவன் சிவகார்த்தி.
1: மகாகவி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். பாரதிய December 1852 பிறந்த பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டபுரத்தில் பிறந்த இவரது தந்தை சின்னசாமி ஐயா, தாயார் இளலட்சுமி அம்மாள் ஆவார். பாரதியார் பல கவிதைகளை எழுதி உள்ளார். பாரதியார் கண்ணம்பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு போன்ற கவிதைகளை எழுதினார். மகாகவி பாரதியார் 1921 மறைந்தார். நன்றி.
0: சுதந்திரம், தமிழ், பெண்கள் என பாரதி கனவு சிவகார்த்தி அழகா சொல்லிட்டாங்கல்ல. கடைசியா நம்ம உயிர் உணவு தர தெய்வம். 4ஆம் வகுப்பு மாணவன் குமரவேல் விவசாயி பற்றி பேச போறாரு. விவசாயி இல்லனா நாம இல்ல. கவனமா கேளுங்க நண்பர்களே.
2: என் பெயர் குமரவேல். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோபாலமிட்டு. வானம் பார்த்த பூமியிலே மானம் மறந்து உழைத்து உழவாக்கி உணவளிக்கும் விவசாயிக்கு முதல் வணக்கம். தன் உயர்வை துளிகளை உரமாக்கி தன் உடைமைகளை பயிராக்கி உருவாக்கும் உணவுகள் நம் உயிர் காக்கும். படித்தால் தன் வேலை கை நிறைய சம்பளம் என்று சொல்லி தரும் சமூகம். விவசாயத்தில் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லி தர மறந்துவிட்டது. விவசாயமும் விவசாயம் உலகத்தில் இரு கண்கள் இரண்டு இல்லையோ நாளை தலை

0: முறை என்ன செய்யும் சிந்திப்போம். முக்கிய தேவைகளில் முதலாம் தேவை விவசாயம். அடி காட்டிற்கு நடு, மாட்டிற்கு நுனி, வீட்டுக்கு என்று வரிகளுக்கு ஏற்ப இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வோம். எனவே விவசாயத்தையும் விவசாயியும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: விவசாயியும் விவசாயமும் எவ்வளவு முக்கியம்ன்றத அழகா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: காலையில் பூத்த மலராய் பள்ளி சேர்ந்தோம், மாலையில் வாடின மலராய் வீடு திரும்புவோம். பிடித்தது பாடம் மட்டுமல்ல, பாடம் நடத்திய ஆசிரியையும். குடிமக்கள் காப்பியமான தமிழ் வள்ளுவன் தொடுத்த சோலையில் நிகழ்ந்தோம். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் என்று ஆங்கில வரிகளை அளந்தோம். 247 எழுத்தை கண்டு பதறாத என் நெஞ்சம் 26 எழுத்தை பார்த்து பதறியது. பள்ளி கணக்கை படிக்க மறந்து வாழ்க்கை கணக்கை படித்தோம். மரத்தில் இருந்து ஆப்பிள் கீழே விழுவது
1: நியூட்டனின்
2: தத்துவம் என்றாலும் ஆப்பிளின் சுவையையே யாம் அறிந்தோம். வீரப்போரில் சிந்தியவரின் குருதி உணர்ச்சியில் பெருக வரலாற்றை படித்து வரலாறு படிப்போம் என்றோம். விளையாட்டு மைதானத்தில் வெற்றி தோல்வி அறிந்தோம். பள்ளியில் ஒழுக்கத்தையும் அறநெறியையும் கற்றுத் தேர்ந்தோம். பள்ளியால் நானும் என்னால் பள்ளியும் பெருமையடையும்.
1: அடடா, என்ன ஒரு பல்சுவை விருந்து! கோகிலாவோட செல்ஃப் இன்ட்ரோல ஆரம்பிச்சு குமரவேல் தம்பியோட விவசாயி பேச்சில முடிஞ்சது. விடுகதை கேட்டு சிரிச்சோம், தமிழ் ஆண்டுகளை கத்துக்கிட்டோம், பூக்களோட பேர் சொன்னோம், நம்ம மகாகவி பாரதிய திரும்ப பார்த்தோம், சோளக்காட்டு பொம்மை கேட்டு பயந்தோம், சிங்கமும் எலியும் கதை கேட்டு கத்துக்கிட்டோம். தர்மபுரி மண்ணில பிறந்த இந்த மலரு மொட்டுக்கள் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோட பெருமையா மாறப்போறாங்க. கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் இதே நேரம் இதே அலைவரிசைகள் இன்னும் புது மொட்டுக்களோடு புது கனவுகளோடு உங்களை சந்திக்கிறோம். இது உங்க ஊர்குரல் மலரும் மொட்டுக்கள் முடிவுக்கு வருகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி நேர்களே.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும்

என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி

0: முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம் அதே போல பத்மாசனம் அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கணும். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு மன வலிமை அண்ணன் வந்து மன ஒரு ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில்

0: அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50. நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
4: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க, அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன் அ டாடா ப்ராடக்ட், LMR காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். சூழல் காப்போம்.
1: கோபு, கோபு,
2: வாங்க பாபு.
1: எப்படி இருக்க கோபு?
2: ஏதோ இருக்கும் பாபு.
1: ஏப்பா, உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
2: ஏன்பா, உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
1: ஏப்பா, தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
2: காலநிலை மாற்றத்தை பத்தி தான்ப்பா கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
1: ஏப்பா, இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன
2: காலநிலை மாற்றம்னா? நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சிருக்கிறாங்களா?
2: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
1: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
2: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.
1: இப்பதான் பூமி சூடாகுதுன்ற, இப்ப ரெண்டாவது கிரீன் ஹவுஸ் என்ற, இனி குழப்பறதுன்னு தெளிவா சொல்ல.
2: இது ஒண்ணும் புதுசு இல்ல பாபு. நாம இருக்கிற இந்த உலகத்துல அதிகமா கிரீன் ஹவுஸ் இருக்குப்பா, அதான்ப்பா இதுக்கு காரணம்.
1: சரி, இந்த கிரீன் ஹவுஸ்னால என்ன பாதிப்பு வரும்
2: பாபு? இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க. அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா, செடியில இருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
1: சரி, இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
2: அளவுக்கு அதிகமா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்க இருக்க ரொம்ப சூடாயிடும்பா. அதான்ப்பா என் கவலைய.
1: சரி, காலநிலை மாற்றம்ன்ற, இதனால என்ன மாற்றம் வரும்?
2: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாகிறதுனாலதான்.
1: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
2: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல

0: இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைட அதிகமா கொண்டு வருதுப்பா.
1: சரி, வண்டி ஓட்டாம வேறொரு இடத்துக்கு எப்படி போறது, புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
0: அட என்னப்பா உனக்கு அவசரம், வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதைத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள் சொல்றாங்க.
1: என்னப்பா எதோ புதுசு புதுசா சொல்றே, இந்த புதை வடிவ எரிபொருள் கொஞ்சம் சொல்லு.
0: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா, இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள் சொல்றோம்.
1: இயற்கைன்னு சொல்லிட்டு அதனால பாதிப்பு வரும்.
0: புதை வடிவ எரிபொருள் முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
1: சரி சரி சரிப்பா, இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்போருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
0: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
1: அப்படியா?
0: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தா தானே கார்பன் டை ஆக்சைட உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும், கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் காரணம்.
1: ஓ அப்படியா, இதை தடுக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
0: பூமி சூடாவறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவறத நம்மளால தடுக்க முடியும்.
1: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இதை நான் இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
0: புவி வெப்பமயமாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை காப்போம்.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: നിന്നെ പ്രസവിച്ച ഭൂമി മാതാ, നിനക്ക് ഉയർത്തുന്ന മരം കാറ്റ്, പേര് വെച്ച ഗോണ്ട് ജാതി ഇവ നിന്നോട് സംസാരിക്കുന്നു.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:10. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: வானொலி பெட்டி முன்னாடி உட்காந்து இன்னைக்கு நம்ம பாட்டு வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற இதயங்களுக்கு மதிய நேரத்துல இசை விருந்து அளிக்க வருகிறது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் பாட நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் எழுதி நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தருமபுரி 636-807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்க பாடல் காற்றலையில் பாடும். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாகலாபுரம்ல இருந்து வேலு விரும்பி கேட்டிருக்காரு அந்தமான் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
0: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.deli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: ஒரு கடிதம், ஒரு நினைவு, ஒரு பாட்டு, இந்த மூன்றும் சேர்ந்த உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி நேர் விருப்பம். இந்த டிஜிட்டல் உலகத்துல நமக்காக நேரம் ஒதுக்கி நேர்கள் பேனா பிடிச்சு தங்களோட கைப்பட எழுதுற கடிதங்கள்ல அவ்வளவு அன்பும் ஆசையும் இருக்கும். அதுவும் அவங்களோட விருப்ப பாடலை கேட்கும் போது ஆசை இல்லாமலா இருக்கும். அடுத்ததா ஒலிக்கக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பொம்பளப்பட்டியிலிருந்து செல்வி, விரும்பி கேட்டிருக்காங்க பாபு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அன்போடு அடுத்ததாக யாரு அவங்க விருப்ப பாடலை கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா? பாலக்கோடிலிருந்து அன்பு கேட்டிருக்காரு. அதுவும் அன்பான பாடலாக விரும்பி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இந்த பாய்சனிங் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம். இந்த ஓபிசி பாய்சனிங், இந்த மோனோக்ரோட்டோபாஸ், இந்த ஆர்கனோபாஸ்பரஸ், ஆர்கனோக்ளோரின் அப்படின்ற ஒரு வகையான கடுமையான விஷத்தன்மைகள் எல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், செஞ்சோம் பண்ணோம். நிறைய பேஷண்ட்டை நாங்கள் இது வரைக்கும் வந்து 10-12 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், செய்கிறோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்த உடனே நாங்கள் இந்த கோலினஸ்டேஷன் ஒரு லெவலில் தான் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து பார்ப்போம். இந்த கோலினஸ்டேஷன்றது என்ன பண்ணுனாக்கா, நம்ம உடம்புல இந்த அசிட்டைல் கோலின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உடைக்கும். உடச்சி அதுதான் வந்து மெயினாக வந்து இந்த தசையில் நார்கள் இதெல்லாம் வந்து நரம்புலேருந்து சிக்னல்ஸ் போய் அதை வந்து நமக்கு வந்து மூச்சு விட, நமக்கு சதைகளை வந்து ஆக்டிவேட் பண்ண செய்ய பண்ண எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து மெயினாக இருக்கும் செய்யும் பண்ணும். இந்த கோல்னஸ்டேஸ் லெவலுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 6000 சம்திங் அந்த மாதிரி வந்து நார்மலாக நமக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த விஷம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கோல்னஸ்டேஸ்ன்ற லெவல் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000-500 வர ஆரம்பிச்சிடும், செஞ்சிடும். அப்போ அந்த சதைகள் வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத போயிடும். சதையெல்லாம் அப்படியே வந்து ஒரு செயலிழந்த நிலையில் அது சதனாக்க வந்து சுருங்கணும், விரியணும், துடிக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம மனித உடல் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சதைகள் எல்லாமே வந்து சுத்தமாக செயலிழந்த நிலையில் வந்து எந்த விதமான ஆக்ஷன் இல்லாத இருக்கும்போது செய்யும்போது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் அனைத்துமே பாதிச்சிடும். ஏன்னாக்கா நம்ம மூச்சு விடுறோம் செய்கிறோம் பண்ணுறதுனாலுமே வந்து அதுவும் சதைகளோட சப்போர்ட்டு தான். வயிற்றில் நமக்கு வந்து மூமெண்ட் ஆகுது, செய்து பண்ணுது, சாப்பிட்ற சாப்பாடு செரிமானத்துக்கு உதவுது, அது மோஷனாக கழியுது அப்படின்னாலும் அதுவும் சதைகளோட இது தான். நடக்கிறோமா, சதைகளோட உதவி தேவை. நிற்கிறோமா, சிரிக்கிறோமா, அழுகுறோமா, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சதைகளோட உதவிகள் தேவை. அப்போ இந்த கோலினஸ்டேஷன்ற லெவல் வந்து சுத்தமாக குறைஞ்சிச்சு செஞ்சிச்சுன்னா எந்த சதைகளும் வேலை செய்யாது பண்ணாது, அவங்க வந்து உயிரோடு இருக்கிற ஒரு பிணம் மாதிரி ஆயிடுவாங்க. அதை காப்பாற்ற செய்ய பண்ணால் தான் நம்ம வந்து செயற்கை சுவாசத்தில் நம்ம வந்து கருவிகள் மூலமாக அதை பொருத்தி அந்த அட்லீஸ்ட் அந்த நுரையீரலுக்காவது வந்து போகுன்ற காற்றை வந்து நாம் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், செய்யும். ஹார்ட்டுக்கு வேணுங்கிற பம்ப் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும், செய்யும் பண்ணும். இதில் ஒன்றும் ஒரு கொடுமையான விஷயம். இதை பற்றி நான் வரும் நாட்களில் விலாவரியாக பேசுகிறேன். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம்.

0: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 996552339.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: ஒரு 1:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து சின்ன கடைவீதியிலிருந்து இளங்கோவன், அப்துல் காசிம் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி,
3: உங்களோட விருப்ப பாடலை விரும்பி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க டோடிப்பள்ளியிலிருந்து. பிரகாஷ் விரும்பி கேட்டிருக்காங்க ஏணிப்படிகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிறைவு பெறுகிறது நேயர் விருப்பம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோக பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில்

0: சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேத்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில்ல வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
1: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வெழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23 அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கில்

ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வட்டார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:55.
1: நேயர்கள் இணைக்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தற்போது பதிவான மலையளவு 1 சென்டிமீட்டரில். திருவாரூர், ஆவூர் பகுதியில் 14 சென்டிமீட்டர் மலையளவும், அரியலூர் தாலுகா அலுவலகம், தஞ்சாவூர் கும்பகோணம், சிவகங்கை சத்திரங்கோட்டை, தஞ்சாவூர் பெருமாண்டி பகுதியில் 11 சென்டிமீட்டர் மலையளவும், அரியலூர் AWS, தஞ்சாவூர் மாத்தூர், சிவகங்கை இளையாத்தாங்குடி, பெரம்பலூர், புதுக்கோட்டை திருமயம், கரூர் பாலவிடுதி, சிவகங்கை தமராக்கி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மலையளவும், மதுரை தானியமங்கலம், புதுக்கோட்டை காரையூர், சிவகங்கை திருபுவனம், தஞ்சாவூர் பாபாநாசம், சிவகங்கை பகுதியில் 7 சென்டிமீட்டர் மலையளவும், திருச்சிராப்பள்ளி பொன்மலை, தஞ்சாவூர் பூதலூர், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி துவாக்குடி பகுதியில் 6 சென்டிமீட்டர் மலையளவும், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், விழுப்புரம் ஆனந்தபுரம், புதுக்கோட்டை குடுமியான்மலை, திருவாரூர் நீடாமங்கலம், அரியலூர் திருமானூர், தஞ்சாவூர் நெய்வாசல், திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு பகுதியில் 5 சென்டிமீட்டர் மலையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: கல்யாண காட்சி குடும்பம்னு சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: தம்பி ஒரு இடத்துல
2: வந்துருக்கு.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கேரட்லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட்லைன் எ டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: Students, listen carefully.
5: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். புது கவிதைகள் அன்றும் இன்றும் என்றும். சிறப்பு விருந்தினர் பன்மொழி கவிஞர் முனைவர் எழில்வேந்தன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
9: வணக்கம் நேயர்களே. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பன்மொழி கவிஞர், இந்திய துணைக்கண்டத்தின் தமிழ்நாட்டில் வசித்து வரும், 4 தசாப்தங்களை கடந்து தாய் தமிழிலும் ஆங்கிலம் மற்றும் இந்தியிலும் கவிதைகள் எழுதி வையப்புகள் குவித்து வரும் கவிஞர் டாக்டர் எழில்வேந்தன் அவர்களோடு உரையாட போறோம். ஐயா வணக்கம். ஐயா.
10: ஐயா வணக்கம்.
9: நலமா இருக்கீங்களா?
10: நலமா இருக்கிறேன். அகில இந்திய வானொலி நேயர்களை சந்திப்பதற்கு இந்த ஆண்டில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கி இருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
9: நிச்சயமாக. நீங்க சென்னை ஆகாஷ்வாணியோட உங்களோட தொடர்புன்றது 1990 ஆண்டுகள்ல இருந்தே வந்து இருக்குது. அருமையான ஒரு காரியம் செஞ்சுட்டு வரீங்க. ஏன் நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். இன்னைக்கு நம்ம புதுக்கவிதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். கவிதை அப்படின்னா என்னங்க, அதை பத்தி சொல்லுங்க.
10: உலக மொழிகள் யாவிலும் காலத்தின் பாதையில் கவிதை ஊர்தி பன்னெடுங்காலமாகவே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பழந்தமிழர்கள் வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா என பல வடிவங்களை கையாண்டனர்.

0: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய உறுப்புகளை கொண்டு செய்யப்படுவது செய்யுள் என்று சொல்லலாம். கவிதை என்பது பிறப்பது, செய்யுள் என்பது செய்யப்படுவது, கவிதை என்பது பிறப்பது. காலந்தோறும் கவிதையின் பல்வேறு வடிவங்கள் ஒவ்வொன்றாக செல்வாக்கு பெற்று வந்திருக்கிறது. அதுபோல்தான் மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புதுக்கவிதை என்னும் பெயர் பெற்று இன்று வாசகர்களிடமும் கவிஞர்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது புதுக்கவிதை. நாளைக்கு இன்னும் ஒரு புதிதாய் பிரிதொன்று தோன்றலாம்.
1: அருமை, அருமையா கவிதை என்றால் அப்படின்றதுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுத்திருக்கீங்க ஐயா. அடுத்த கேள்வி என்னன்னா, புதுக்கவிதை அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்ன, அதோட தோற்றம் பற்றி சொல்லுங்களேன்.
0: மிகுந்த மகிழ்ச்சி. அவசியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகையினானே என்பது இது நன்னூலாசிரியரின் வாக்கு. இதையே சமூகவியல் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லலாம். புதுக்கவிதையின் தோற்றத்துக்கு அச்சு எந்திரம் தோன்றி வளர்ந்தது, உரைநடையின் செல்வாக்கு, மரபு கவிதை கவித்துவத்திற்கு மாறாக இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் அளித்து, செறிவின்றி போனது மக்களின் மொழி நடையில் ஏற்பட்ட மாற்றங்கள், உலக இலக்கியங்கள் நம் மொழியின் மீது ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை முக்கிய காரணங்களாக கொள்ளலாம்.
1: ஐயா, புதுக்கவிதையின் தோற்றம் பற்றி சொன்னீங்க, அது வளர்ந்த காலகட்டம் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அமெரிக்காவில் வாழ்ந்த ஆங்கில கவிஞர் வால்ட் விட்மன் அமெரிக்காவில் நிலவிய அடிமை முறையினை எதிர்த்து அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்திய கவிஞர் ஆவார். புல்லின் இதழ்கள் என்று தமிழில் அழைக்கப்படுகிற லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற வசன கவிதை படைப்பாசிரியர். அவர் எழுதிய வசன கவிதை ஆங்கிலத்தில் ஃப்ரீ வர்ஸ் என்று கூறப்பட்டது. யாப்பு இலக்கணத்தின் கட்டுப்பாடற்ற வால்ட் விட்மனின் நடை பாரதிக்கு தூண்டுகோலாக அமைந்தது. புதுமை மற்றும் ஜனநாயக சிந்தனைகளை போற்றிய வால்ட் விட்மனின் படைப்புகளை அவர் அமெரிக்காவின் தலையாய ஜனநாயக கவிஞர் என்று பாராட்டினார். பாரதியின் தொடக்க காலத்திலேயே வால்ட் விட்மனின் கவிதை கொள்கையாகிய கவிதையின் உயிர் அதன் வடிவில் இல்லை, உட்பொருளில்தான் உள்ளது என்பது ஈர்த்தது. தமிழ் இலக்கியத்தில் புதுக்கவிதை முயற்சியில் வால்ட் விட்மனின் தாக்கம் பாரதி மூலமாகவே தொடங்கியது.
1: அதாவது ஓவியத்தின் ஜீவன் பார்க்கும் கண்களில் உள்ளது அப்படின்ற மாதிரி கவிதையின் உட்பொருள்ல தான் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா மரபு கவிதை எழுதுறவங்க இல்ல, யாப்பிலக்கணம் தான் வேணும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப நிறைய எல்லாம் புதுக்கவிதை தான் ஆகி போச்சு. புதுக்கவிதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுறது யாருங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று பாரதிதான் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் புதுக்கவிதையில் அதன் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாகிய வள்ளிக்கண்ணன் பாரதியைத்தான் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனால், பாரதிக்கு பின் தமிழ் இலக்கியத்தில் நடைபெற்றிருக்கின்ற மாற்றங்களை ஒரு புரட்சி என்றே குறிப்பிடலாம். தமிழ் புதுக்கவிதையின் தொடக்கமாக குறிப்பிடப்படும் பாரதியின் வசன கவிதைகளாகிய காட்சியில் ஞாயிற்றை பாடும் பாரதி இப்படி எழுதுகிறார். வான வெளியிலே விளக்கேற்றுகிறாய், இருளை தின்று விடுகிறாய், நீ வாழ்க. ஞாயிறே, இருளை என்ன செய்து விட்டாய்? ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா? கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? இருள் நினக்கு பகையா? இருள் நின் உணவு பொருளா? அது நின் காதலியா? இரவலாம் நின்னை காணாத மயக்கத்தில் இருண்டிருந்ததா? நின்னை கண்டவுடன் நின்னொளி தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா? நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா? முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? உங்களுக்கு மரணம் இல்லையா? நீங்கள் அமுதமா? இப்படி இந்த கவிதை. இந்த கவிதையின் வரிகளை அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்கள். கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? என்ன அற்புதமான கற்பனை! இப்படி புதுக்கவிதையின் தந்தை பாரதிதான்.
1: இப்போ வால்ட் விட்மனோட ஃப்ரீ வர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதனால் ஊக்கமடைந்து பாரதி அவர்கள் வந்து எழுதுறாரு. ஆனா இந்த புதுக்கவிதை அப்படின்ற பெயர் யாரால கொடுக்கப்பட்டது?
0: கால வேகத்தில் தமிழ் கவிதை துறையில் இயல்பாக ஏற்பட்ட பரிணாமம் இது. தமிழ் கவிதையில் மலர்ச்சி பெற்ற புதுமைக்கு புதுக்கவிதை என்னும் பெயர்

0: 1960களில் தான் ஏற்பட்டது எனலாம். நியூ பொயட்ரி என்றும் மாடர்ன் பொயட்ரி என்றும் ஆங்கிலத்தில் கூறப்படுவதை ஒட்டி தமிழில் புதுக்கவிதை என்ற பெயர் இம்முயற்சிக்கு இடப்பட்டது.
1: அருமையா சொன்னீங்க, புதுக்கவிதை என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது அப்படின்ட்டு. பாரதியின் கவிதை கொள்கையை அறிந்து கொள்ள உதவுற கவிதைகள், அவருடைய கவிதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பாரதி, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இந்த வரிகளை இப்படி சொல்லி பார்க்கலாம். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். ஆக நமக்கு தொழில் கவிதையும் நாட்டிற்கு உழைத்தலும் இமைப்பொழுதும் சோராதிருப்பதையும் ஒரு தொழிலாக கொண்டவர் பாரதி என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அவர் சொல்லுகிறார், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல். இதுதான் கவிதையினுடைய கொள்கை. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல். இப்படி ஒரு கவிதை படிப்பவனை மாற்ற வேண்டும். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி கூறுகிறார். இந்த வரிகளில் நாம் பின்பற்றினாலே ஒரு சிறந்த கவிதையை நாம் படைத்து விடலாம்.
1: அவருதான், அதுதான் கவிதை கொள்கை. பாரதிக்கு பின்னாடி தமிழில் வெளிவந்த வசன கவிதைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஐயா, பாரதி வாழ்ந்து மறைந்த 1921 பிறகு அவருடைய கவிதை கொள்கை சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்று, புதுக்கவிதை என்று பெயர் வைக்கவில்லை. ஆனால் அவர் நவ கவிதை என்று அவருடைய கவிதை முழுக்கவே சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவி கவிதை என்று தன்னுடைய முழு கவிதைகளையுமே ஒரு புதுக்கவிதைகளாதான் அவர் காணுகிறார், அவர் கொள்கிறார். ஆனால் அவருக்கு பின் எவ்வளவோ காலம் கடந்து பல சோதனை முயற்சிகள் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தன என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் பாரதியினுடைய அந்த கொள்கை அடிப்படையிலே அந்த வீச்சு அந்த கவிதைகளிலே இருந்தது என்றால் அது மக்களிடத்திலே நிச்சயமாக சென்று சேர்ந்திருக்கும். ஆனால் அப்படி சென்று சேரவில்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது.
1: பாரதிக்கு பின் தமிழில் வந்த வசன கவிதைகள் அவ்வளவு பிரபலமாகல அப்படின்னு சொல்றீங்களா?
0: ஆமாங்க ஐயா. அதாவது பாரதி ஏற்படுத்திய தாக்கத்தை அவருக்கு பின்னால் வந்தவர்கள், அவரை அடியுற்றி நாங்களும் எழுதுகிறோம் புதுக்கவிதை என்று எழுத வந்தவர்கள் அவ்வளவு சிறப்பாக தெளிவாக இருண்மை அல்லாமல் கூடார்த்தம் இல்லாமல் சொல்லுவதை தெளிவாக சொல்லி புரிந்து கொள்ள வைப்பதற்கான முயற்சியிலே அப்படிப்பட்ட கவிஞர்கள் இறங்கினார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.
1: அது ஒரு மிகப்பெரிய இலக்கிய விமர்சனமா கூட வச்சிருக்கீங்க. பாப்போம் அருமை. ஐயா, எழுத்து புதுக்கவிதை இயக்கத்தை பற்றி சொல்லுங்க, மக்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: நாம் முன்பே குறிப்பிட்டது போல பாரதிக்கு பின் பல புதுக்கவிதை முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னாலும் ஒரு எழுத்து என்கிற ஒரு இதழ் 1959 ஜனவரி முதல் இதழாக வந்தது. அது 1970 ஜனவரி மார்ச் இதழோடு 111 ஏடுகள் வந்திருக்கின்றன. இந்த 11 ஆண்டுகளில் 460 கவிதைகளை பிரசுரித்துள்ளது. சீசு செல்லப்பா எழுத்து வெளியிட்ட நூல்கள் என்று பின் வருபவற்றை சொல்லுகிறார். 1962 காட்டு வாத்து நா பிச்சமூர்த்தி 35 கவிதைகளை வெளியிட்டிருக்கிறார். 1962 24 கவிஞர்களின் 63 கவிதைகள் புதுக்குறள்கள் என்ற தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. அதன் பின்னால் 1965 தீசா வேணுகோபாலன் கோடை வயல் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். அதுபோல 1964 வழித்துணை என்ற நூல் பிச்சமூர்த்தியே வெளியிட்டிருக்கிறார். பாரதிக்கு பின் புதுக்கவிதை வளர்ச்சிக்காக பங்காற்றிய முதல் இதழ் என்று எழுத்து கவிதை இதழை குறிப்பிடலாம். புதுக்கவிதை இயக்கத்திற்கு வலிமை சேர்த்த இந்த இதழ் 20 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் புதுக்கவிதைக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய இதழ் என்றால் அது மிகையல்ல.
1: எழுத்து ஒரு இதழ், சிசு சென்னப்பா அவர்கள் வந்து நடத்திய ஒரு இதழ், ஆனா அது ஒரு இயக்கமா மாறி இன்னைக்கு ஒரு மரபாக இருக்கிறது. ஆனா அது வந்த சமயத்துல இதெல்லாம் கவிதையா அப்படின்ற ஒரு

0: மிகப்பெரிய விமர்சனங்களும் எழுந்ததுங்க இல்லையா. அதுல எழுத்து கவிதை இயக்கம் சந்திக்க நேர்ந்த எதிர்ப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: ஐயா. எழுத்து உருவாக்கிய கவிதை மரபில் கவிதைகள் வெளிவந்தன என்றாலும் அவை இறுக்கமான கட்டமைப்பும் பழம் செறிவான மொழியும் படிமங்கள் வழியாக தொடர்புறுத்தும் தன்மையும் கொண்டிருந்தன. அவைகள் பெரும்பாலும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமையவில்லை. அவை மரபு கவிதையின் இறைச்சி, உள்ளுரை, இப்படி சொல்லலாம் ஆங்கிலத்திலே அப்ஸ்கூரிட்டி, இருண்மை, கூடார்த்தம் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த கூடார்த்தம் போன்ற இலக்கணத்தால் கூறப்படும் மறைபொருள் தான் கவிதையின் உள்ளடக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி, கூறப்பட்டதை விட ஊகிக்கப்படுவதே கவிதையின் சாரம் என அந்த கவிதைகள் உருவகித்தன. இப்படித்தான் அதை பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வாறு நேரடியாக எதையும் கூறாமல் கருத்தினை உணர்த்திட படிமம், உருவகம் ஆகியவற்றை பயன்படுத்தின. ஆகவே அவை அந்த வகையான கவிதைகளுக்குள் பழக்கப்பட்ட நுண்ணுணர் உள்ள வாசகர்களுக்கு மட்டுமே புரிபவையாகவும் அவர்களுக்கு மட்டுமே உரியனவாகவும் இருந்தன. அல்லாமல் வெகு மக்களை சென்று சேரவில்லை. மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாசகர்களிடம் மட்டுமே அவை சென்று சேர்ந்திருந்தன. எழுத்து மரபு கவிதையில் அழகியலை முன்வைத்ததை அல்லாமல் வாழ்க்கையின் நுட்பங்களையும் தத்துவ நோக்கங்களையும் அக்கவிதைகள் அவ்வளவாக பேசவில்லை எனலாம்.
0: ஏன் எழுத்து அப்படின்ட்டு நம்ம பேசும்போது அதுக்கு அடுத்து வந்த ஒரு இயக்கத்தை பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
1: ஐயா, நாம் முன்பு குறிப்பிட்டதை போல எழுத்து கவிதை இயக்கத்திலே தொடர்பு கொண்டிருந்த கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாமே எளிதில் மக்களை சேரும் விதத்தில் அமையவில்லை. சமூக செயல்பாடுகள், சமூக முன்னேற்றம் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை கவிதைகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே கவிதைகள் படைக்கப்பட்டதாக அந்த கவிதைகள் அமையவில்லை என்றே நாம் கொள்ள வேண்டும். என்றால் அவை பெரும்பாலும் கூடார்த்தமாக, எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாமல் சுய புலம்பல்களாகவும் சுய பச்சாவதாபத்தை வெளிப்படுத்துவையாகவுமே அவை அமைந்திருந்தன என்று சொல்லலாம். இதை ஆங்கில கவிதை இயக்கத்திலே சொல்ல வேண்டுமென்றால் ஃப்ராய்டிசத்தின் கூறுகள், அதாவது இருப்பியல், சுய இரக்கம், இவைதான் பெரும்பாலான ஓலங்கள், புலம்பல்கள், இவைகளே அந்த கவிதைகளை ஆக்கிரமித்திருந்தன என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள விதத்திலே இருந்திருக்கிறது. இதை மாற்றி 1970களிலே தோன்றிய ஒரு இயக்கம்தான் வானம்பாடி இயக்கம். சமூகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொண்டு சமூகத்துக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்கிற விதத்திலே, உண்மையை உண்மையாக யதார்த்தமாக வெளிப்படுத்துகிற விதத்திலே கவிதைகள் அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வானம்பாடி கவிதை இயக்கம் தோன்றியது. 1971 தொடக்கத்தில் கோவையை அடுத்த சாந்தலிங்க அடிகள் தமிழ்க்கல்லூரி விழா ஒன்றின் போது ஒரு தென்னந்தோப்பில் கருக்கொண்டதுதான் வானம்பாடி கவிதை இயக்கம். அக்னிபுத்திரன், முல்லையாதவன், நித்திலன், இளமருகு, புலவர் ஆதி ஆகியோரிடம் திரு புவியரசு அவர்கள் பேசி இதன் உருவாக்கத்திற்கு உற்சாகம் தந்தவர் என்று கூறலாம். எனவே இதன் தலகர்த்தாவாக அறியப்படும் கவிஞர் புவியரசு ஒரு நேர்காணல் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அவர்கள் எழுதுவதே கவிதை என்ற சூழல் மேட்டுக்குடியினர் உருவாக்கியிருந்தார்கள். ஃப்ராய்டியத்தின் தாக்கம், அகமன உளைச்சல், வாழ்வின் மீதான வெறுப்பு, சலிப்பு, சுயமோகம், மிகு காமம் போன்ற மனச்சிதைவுகளுக்கு ஆட்பட்டு அந்நியமாதலில் மூழ்கி போன அந்த கவிதைகளிலிருந்து மாறி நிகழ்கால கொந்தளிப்பின் மாற்றங்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை என்பதை வலியுறுத்தி சக மனிதனின் பரிதாப நிலையும் அதற்கான காரணங்களும் அவர்களின் கண்ணில் படும்படியாக கவிதைகள் படைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் உருக்கொண்டது வானம்பாடி கவிதை இயக்கம். அந்த நிலைமையை அரசியலை பேசவும் பழம்பெருமை இனப்பெருமை இவற்றிலிருந்து விடுபடவும் வானம்பாடி இயக்கம் உருவானது. எழுத்து அமைப்பின் கவிதை மரபு உருவாக்கிய நவீனத்துவ அழகிகளுக்கு எதிராகவே வானம்பாடி இயக்கம் உருவானது என்பது புவியரசு அவர்களின் கூற்று.
0: அருமையா சொன்னீங்க வானம்பாடி கவிதை இயக்கத்தை பத்தி. அவங்களோட கொள்கைகளை உருவாக்கியவர் யார் அப்படின்றதையும் சொல்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: ஐயா, மிக சரியாக சொன்னீர்கள். வானம்பாடி கவிதை இயக்கத்தின் கொள்கைகளை உருவாக்கியவர் கோவை ஞானி. அவர் தீவிர சிந்தனைகள் கொண்டவர். அவர் ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார். அத்துடன் ஒரு கலை இலக்கிய இதழையும்

0: நடத்திடும் நோக்கம் அவருக்கு இருந்தது. அவருடைய சமூகவியல் பார்வையை பகிர்ந்து கொள்ளும் கவிஞர்களை அணி திரட்டியவர் அவரே. அந்த கவிஞர்கள் உருவாக்கிய இதழ்தான் வானம்பாடி. அந்த இதழின் பெயரில்தான் அந்த கவிதை இயக்கம் அழைக்கப்பட்டது. அந்த இதழ் ஒரு சமுதாய புரட்சிக்கு அறைகூவல் விடக்கூடிய இதழாகவே இருந்தது. சாதி மத இன நில அடையாளங்கள் இல்லாத மானுட அடையாளம் ஒன்றுக்காகவே அது குரல் கொடுத்தது. மானுடம் பாட வந்த மானம்பாடிகள் என அக்கவிஞர்கள் தங்களை அழைத்து கொண்டார்கள். இப்படி ஒரு கவிதை வெளிவந்திருக்கிறது. இது பூமியின் பிரளயங்களாய், காலத்தின் வசந்தங்களாய், யுகத்தின் சுவடுகளாய், நிறங்களில் சிவப்பாய், மண்ணை வளம் வரும் பறவைகளாய், மானுடம் பாடி வரும் வானம்பாடிகளின் விளையிலா கவிமுடல் என்று முழக்கத்துடன் வானம்பாடி இதழ் வெளிவந்தது.
1: ஐயா, வானம்பாடி கவிதை இயக்கம் பற்றிய நூல் ஏதேனும் வந்திருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மிகச் சரியாக கேட்டீர்கள். வானம்பாடி இயக்கம் மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை கவிதையின்பால் ஏற்படுத்தியது நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் அந்த இயக்கம் ஒரு கட்டத்திலே நின்று போனது. ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த இயக்கம் நின்று போனது. இதனால் அறிஞர் ஞானி அவர்கள் வானம்பாடிகளின் கவிதை இயக்கம் வரலாறும் படிப்பனைகளும் என்ற நூலை எழுதி காவ்யா பதிப்பகத்தால் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதை இயக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தியது, மாற்றத்தை ஏற்படுத்தியது, அங்கீகாரத்தை ஏற்படுத்தியது, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது என்றால் அதற்கு பின் அந்த இயக்கமே நின்று போனது ஏன் என்று வரக்கூடிய தலைமுறைக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த நூல் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. புதுக்கவிதை முற்போக்கும் பிற்போக்கும் என்ற நூல் பேராசிரியர் நா. வானமாமலை 1975 எழுதியிருக்கிறார். அதனை மக்கள் வெளியீடு என்ற பதிப்பகம் முதல் பதிப்பு வெளியாகி அதன் பின் 3 பதிப்புகள் வெளியாகி அந்த நூல் கவிஞர்கள் மத்தியிலும் அறிஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாட்டின் பல இலக்கிய போக்குகளையும் புதுக்கவிதை ஆங்கிலத்திலும் பல மொழிகளிலும் ஒரு புதிய பாதையாக அமைந்துவிட்டதை அந்த நூல் சுட்டிக்காட்டியது. இது புதுக்கவிதைக்கு ஆதரவான ஒரு முற்போக்கு இலக்கிய முகாமின் ஒரு பேராசிரியர் அளித்த அங்கீகாரமாகவும் வரவேற்பாகவும் தமிழ் இலக்கிய உலகில் பார்க்கப்பட்டது. இந்த பேராசிரியர் ஆராய்ச்சி என்ற இதழின் ஆசிரியராக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்க.
1: அருமையான ஒரு தகவல் சொன்னீங்க. புதுக்கவிதையில் உங்கள் பங்களிப்பு என்னங்கய்யா?
0: ஐயா, நான் 1976 மரபு கவிதை தான் எழுதினேன். அப்போது என்னுடைய கவிதை மாணவராக இருந்து எழுதிய அந்த கவிதையை, அதுவும் அறிவியல் மாணவனாக இருந்து எழுதிய அந்த கவிதையை பேராசிரியர்களும் என்னுடைய கல்லூரியின் முதல்வரும் மற்றவர்களும் பாராட்டி பெரும் கவிஞர்கள் மத்தியிலே என்னையும் ஒரு கவிஞனாக ஏற்றி வைத்து எனக்கு அரங்கேற்றம் தந்தார்கள். 1976 அந்த கவிதையை 1977 ஜனவரி மாதம் 4 நாள் அகில இந்திய வானொலி திருச்சி நிலையம் ஒளிபரப்பியது எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்தது. அதைத் தொடர்ந்து அகில இந்திய வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றேன். இளைய பாரதம் நிகழ்ச்சியிலே பங்கேற்பாளர்களில் ஒருவராக பங்கு பெற்ற நான் பின்னர் கவியரங்கத்துக்கு தலைமையிலாங்குகிற நிலைக்கு என்னுடைய கவிதைகள் வளர்ந்தன என்பது புதுக்கவிதையால் தான் அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து 1976 கவிதையை எழுத தொடங்கிய நான் 1994 டெல்லியிலே நடைபெறும் தேசிய பன்மொழி கவியரங்கத்துக்கு அகில இந்திய வானொலி தேர்ந்தெடுத்த தமிழ் கவிதையாக என்னுடைய கவிதை அமைந்தது. அந்த கவிதை புதுக்கவிதை முறையிலே எழுதப்பட்டு புதுக்கவிதையினுடைய கூறுகள், புதுக்கவிதையினுடைய நுட்பங்கள், புதுக்கவிதையினுடைய உத்திகள் அனைத்தும் அடங்கிய கவிதை என்று டெல்லியிலே நடைபெற்ற அந்த கவியரங்கத்தின் போது டெல்லியிலே இருந்த அந்த கவியரங்கத்துக்கு வந்திருந்த பிற மொழி கவிஞர்களெல்லாம் இந்தி மொழிபெயர்க்கத்தை கேட்ட பிறகு என்னை வெகுவாக பாராட்டினீர்கள். நீங்கள் இதிலே இந்தியா என்று ஒரு வார்த்தை எழுதவில்லை, ஆனால் உங்கள் கவிதையை ஆலமரம் என்ற படிமத்திலே உருவாக்கி அந்த கவிதையை கேட்கும் போது இந்தியாவை முழுதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது, காட்சியிலே காண முடிந்தது என்று கூறினார்கள். இது எனக்கு அந்த கவிதைக்கு புதுக்கவிதை மாற்றத்திலே நான் கொண்டிருந்த பற்றுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.

0: கருதுகிறேன். அந்த கவிதை இன்றைக்கு இந்திய அரசு மொழிபெயர்த்த 18 மொழிகளை தாண்டி உலக மொழிகள் 39 மொழிகளிலே சீனம், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற செவ்வியல் மொழிகளிலேயும் அது மொழிபெயர்க்கப்பட்டு அரபி உள்ளிட்ட பல செவ்விய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு 6 கண்டங்களையும் தாண்டி அந்த கவிதை கவிஞர்களை வாசகர்களை சேர்ந்திருக்கிறது என்பது புதுக்கவிதைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க. புதுக்கவிதையின் இன்றைய நிலை என்ன, அதன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஐயா, கவிதை என்பது காலந்தோறும் பல பெயர்களிலே பல வடிவங்களிலே மாறி வந்திருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் நிலவும் சூழல்கள் தான் அந்த கவிதை வடிவத்தை தீர்மானிக்கின்றன. உலக இலக்கிய வரலாற்றிலே நடைபெறுகிற எந்த மாற்றமும் எந்த முன்னேற்றமும் நமது மொழியையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கவிஞர் தமிழன்பன் அவர்களும் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் உலக மொழிகளிலே ஏற்பட்ட புதிய கவிதை வடிவங்களை உள்வாங்கி தமிழருக்கு அறிமுகப்படுத்தியவர்களிலே முக்கியமானவர்கள் என்று சொல்லலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் கசல் என்ற கவிதை வடிவத்தை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதுபோல் கவிஞர் தமிழன்பன் அவர்கள் என்னென்ன புதிய புதிய வடிவங்கள் உலக மொழிகளிலே ஏற்படுகிறதோ அதையெல்லாம் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்களே முதன்மையானவர் என்று நாம் பெருமையாக குறிப்பிட வேண்டும். அவர் அப்படி அறிமுகப்படுத்திய கவிதை வடிவம்தான் ஹைக்கு எனலாம், சென்றியு, இன்னும் பல புதிய புதிய கவிதை முயற்சிகள் உலகத்தில் நடைபெறுகிறதையெல்லாம் அவர் அறிந்து புரிந்து தமிழர்களுக்கு வழங்கியதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞருக்கு இந்திய அரசு சாகித்ய அகாடமி விருது அளித்து பெருமைப்படுத்தியது. 94 வயதுகளை கடந்தும் அந்த அறிஞர், அந்த கவிஞர் தமிழர்களுக்கு உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் உற்சாகமாகவும் கவிதைகளே கடைசி வரை வழங்கி வந்தார் என்பது நாம் பெருமைப்படத்தக்க ஒன்றாகும். புதுக்கவிதை வரலாற்றிலே, கவிதை வரலாற்றிலே, கவிதை போக்கிலே பல முயற்சிகளை பல இளங்கவிஞர்களை உருவாக்கியவர்களிலே அப்துல் ரஹ்மான், மேத்தா, கவிஞர் தமிழன்பன் போன்றவர்கள் முக்கியமானவர்கள் என்பது நாம் இன்னும் பல பெயர்களை குறிப்பிடலாம். பலரும் பங்களித்திருக்கிறார்கள் என்றாலும் நாம் கால அவகாசம் கருதி இந்த பெயர்களை குறிப்பிட வேண்டியதாயிருக்கிறது. அவர்களுக்கு தமிழர்களும் கவிஞர்களும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறார்.
1: அந்த புதுக்கவிதையில் ஹைக்கு அப்படின்னு சொல்றீங்களா, ஹைக்குனா என்ன, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க.
0: ஐயா, கவிதை ஆசிரியப்பா எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம். அதுபோல் விருத்தம் என்றால் அருசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், என்சீர் விருத்தம், வெண்பா, இப்படி ஒவ்வொரு வடிவத்துக்கும் அடிகள் கணக்கு இருக்கின்றது. ஆனால் ஹைக்கு என்பது ஜப்பானிலே ஜென் கவிதை இயக்கம், ஜென் இயக்கத்தின் தாக்கத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கவிதை வடிவமாகும். அது 7 சீர்களிலே அமைந்திருக்க வேண்டும். கவிதை ஒரு இயற்கையான காட்சியை காண்கிறோம். அந்த காட்சியை நாம் கவிதையாக்கும் போது அதில் ஏதாவது ஒரு புதிய சிந்தனையை அது கொண்டு வர வேண்டும். ஒரு காட்சி, பூவின் மீது ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்ந்திருக்கிறது. அதை மரபு கவிதையிலும் சொல்லலாம், புதுக்கவிதையிலும் சொல்லலாம். இதில் ஒரு சிந்தனையை, ஒரு கிளர்ச்சியை படிப்பவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்திலே இதை சொல்ல வருகிற போது இந்த ஹைக்கு கவிதை வடிவம் நமக்கு வெற்றியை தருகிறது என்று சொல்லலாம். இதை இப்படி சொல்லலாம், பூவின் மீது பூ பட்டாம்பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சியவே ஒரு பூவாக அந்த கவிதை காட்டுகிறது. அந்த பட்டாம்பூச்சியினுடைய அழகை அது பூவை விட அழகானதோ என்று நினைக்கும் விதத்திலே இந்த கவிதை, இந்த 3 வரி கவிதை நமக்கு தந்துவிடுகிறது. நமது நிலையம் கடற்கரைக்கு அருகிலே இருக்கிறது. கடற்கரைக்கு நமது நிகழ்ச்சிக்கு முன்பாக நான் சென்று வந்தேன். பொது எனக்கு ஒரு கவிதை தோன்றியது. எத்தனையோ பேர் நடக்கிறார்கள், எத்தனையோ பேர் நடந்து போகிறார்கள். சுவடுகளின் மீது பாதம் பதியும், பாதைகள் மட்டும் தனித்தனி. எத்தனையோ பேர் நடந்து போகிறார்கள், எத்தனையோ பேருடைய பாதச்சுவடுகள் அந்த மணலிலே பதிந்திருக்கின்றன. அந்த சுவடுகளின் மீதுதான் இவர்களும் பாதம் பதிக்கிறார்கள். ஆனால் அவரவர்களுக்கு பாதை வேறு, அவரவர்கள் போகிற திசை வேறு, நோக்கம் வேறு, அவரவர்களினுடைய இலக்கு வேறு.

0: சுவடுகளின் மீது பாதங்கள் பதியும் பாதைகள் மட்டும் தனித்தனி என்ற கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை ஒரு மகிழ்ச்சியோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
1: நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விங்க, புதுக்கவிதை எழுத வரும் புதியவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன?
0: ஐயா, மிக அவசியமான மிக நுட்பமான ஒரு கேள்வியோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். கவிதை என்பதே வெறும் ரசனைக்காகவோ ஒரு அழகியலுக்காகவோ நாம் படைப்பதல்ல. அது மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், படிப்பவனிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாளியினுடைய வெற்றியாக நாம் கருத வேண்டும். இங்கேயும் நமக்கு பாரதிதான் கை கொடுக்கிறார், இந்த கேள்விக்கு விடை காண நமக்கு துணை செய்கிறார். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே தெளிவுண்டாகும் என்பது பாரதியினுடைய வாக்கு. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை என்பது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கூற்றாகும். இந்த ரெண்டு கவிஞர்களும் அந்த உண்மைதான் ஒளி என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நான் இப்படி சொல்வதுண்டு, உண்மையை போல அழகானது எதுவுமே இல்லை. உண்மைக்கு ஒரே ஒரு வடிவம்தான் உண்டு, அதுக்கு நிழல் கிடையாது. நிழல் இல்லாத ஒன்று உண்மைதான். எனவே எழுத வருகிற கவிஞர்கள் தாம் அனுபவித்த உண்மையைத்தான் எழுத வேண்டும். உண்மைக்கு மாறானதை வெறும் கற்பனை என்ற கோணத்திலே அணுகாமல் உண்மையை அழகுபடுத்தி அழகியலோடு நல்ல வடிவத்திலே மக்களுக்கு சென்று சேர்கிற விதத்திலே தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர ஆனந்த கனவு பல காட்டல் என்று பாரதி நமக்கு கொடுத்த கவிதை கொள்கையின் அடிப்படையிலே கவிதைகள் படிப்பவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். எந்த கருத்தை எந்த பொருளை சொல்ல வருகிறார்களோ அந்த பொருளை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே அந்த வரிகள் அந்த வார்த்தைகள் அமைய வேண்டும். அதை சிந்தித்து பார்க்கும்போது அதை காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த கவிதை தோற்றுவிக்க வேண்டும். இதைத்தான் கவிஞர் சொல்லுகிறார், சிந்திப்பார்க்கு களி வளர ஆனந்த கனவு பல காட்டல் என்று பாரதி சொல்கிறார். இந்த கவிதையை எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் போது புதிய புதிய வடிவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும், புலப்பட வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். இதையே என்னுடைய கவிதை ஆசானாகிய பாரதியின் அடியொற்றியே நாம் கவிதைகள் படைக்க வேண்டும். அதுவே மிகப்பெரிய மாறுதலை இந்த உலகத்திலே மக்களுக்கு ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன்.
1: ஐயா, உங்களுடைய இடைவராத கவிதை பணிகளிலிருந்து படைப்பு பணிகளிலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து சென்னை ஆகாஷ்வாணியின் நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க.
0: ஐயா, நான் வானொலி அறிமுகப்படுத்திய வானொலியால் வளர்ந்த ஒரு கவிஞன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். அகில இந்திய வானொலியின் தொடக்க நிலையிலே இருந்து மிக நுட்பமான உயர்ந்த நிலையிலே வரைக்கும் என்னுடைய கவிதையை கொண்டு சேர்த்த அகில இந்திய வானொலிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழ் மக்களும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன்.
1: நன்றி,
0: மிகுந்த நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புது கவிதைகள் அன்றும் இன்றும் என்றும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் பன்மொழி கவிஞர் முனைவர் எழில்வேந்தன் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்று எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது ஒரு அழகான காதல் திரைப்படம். 2011 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். பிரபுதேவா இயக்கத்தில் ஜெயம் ரவி ஹன்ஷிகா மோத்வானி இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட அற்புதமான இசையில் இப்போது 5 பாடல்களை கேட்டிருக்கிறோம்.

ஹாரிஸ் ஜெயராஜோட 5 பாடல்களை கேட்க இருக்கோம். முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நகரத்தில் இதமான காற்றுல ஒரு கப் காஃபியோடு நடக்கிற ஃபீல் உங்களுக்கு வேணுமான இருக்கலே, அப்போ இந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். காதலுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. அந்த காதலை கவிதையோட கேட்கும்போது இதயத்துக்கு இதமாக இருக்கும். தாமரை பாடல் வரிகளில் ஆலப்ராஜு, தேவன், ரணினா ரெட்டி ஆகியோர் குரல் வனத்தில் இதோ அந்த பாடல்.

இசையால் உங்கள் இதயத்தை இதமாக்கி கொண்டிருக்கிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்று எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடலை கேட்கும்போது நமக்கு இளமை துள்ளலும் காதலின் குறும்பும் இசையின் உற்சாகமும் கிடைக்கும். தாமரை பாடல் வரிகளில் கார்த்திக், பிரசாந்தனி ஆகியோர் குரல் வனத்தில்

6:45 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்று எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம லிஸ்டில் இருக்கக்கூடிய பாட்டு காதலிக்கிறவங்களோட காலர் டியூனில் கண்டிப்பாக இடம் பிடிச்ச பாடலுங்க. ஹரிஷ் ராகவேந்திரா, சின்மை ஆகியோர் குரலில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோன்னு கேட்குறப்போ நிஜமாகவே நெஞ்சுக்குள்ளே ஏதோ பண்ணுங்க. உங்கள் ஸ்பெஷல் பர்சனை நினச்சிக்கிட்டே இந்த இனிமையான மெலடியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.

மதிய நேரமும் இல்லை, மாலை நேரமும் இல்லை, இது ஒரு மகிழ்வான நேரம். இனிமையான பாடல்களை இதமாக கேட்டு வச்சுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய பாடல், காதலிய முதல் தடவை காதலன் பார்க்கும்போது உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அப்போ ஹார்ட் பீட்டு நார்மலாக இருக்காது, திமு திமுன்னு அடிச்சுக்கும். அந்த மாதிரியான பாடலை தான் கேட்க இருக்கோம். கார்த்திக் வாய்ஸில் ஒரு பியூர் லவ் ஃபீல் சாங் இதோ உங்களுக்காக. கேட்டு ரசித்து கொண்டே இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இன்று எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காதல் சில சமயம் கவலைகளை மறக்கவும் செய்யும், கண்ணீராக வரவும் செய்யும். இந்த பாடல் ரெண்டும் கலந்த பாடலாக தான் இருக்கும். வாலியோட பாடல் வரிகளில் நரேஷ் ஐயர், முகேஷ் மகதி ஆகியோர் குரல் வனத்தில்

நேர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒளி உலா வந்தது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது எஸ்எம்எஸ் இல் இனிய கீதங்கள். நேர்களே, இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேர்களே, கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடத்தூர்லிருந்து மாரிமுத்து, அவள் வருவாளா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் June 25 வரை விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 3:12 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏறுபள்ளியிலிருந்து சைக்கிள் சாப் விஜய் கேட்டிருக்காரு. சின்னவர் என்ற திரைப்படத்திலிருந்து இது வந்து நேர்கான பாடல்.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு பிடிக்கட்டுமா?
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் Sunflower Oil.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: கேரட் லேன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
10: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
11: கேரட் லேன், எ டாட்டா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மூன்று மணி 19 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்சி வியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
13: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.

0: கோல்டு பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: 3:21 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓமலூர்லிருந்து கமலவழி, 3 பேர் 3 காதல் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர் கெட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ഉഷ സൺഫ്ലവർ ഓയിൽ.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
10: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
11: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
12: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
13: கேரட் லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: மூன்று மணி 30 நிமிடத்தில் அமைக்கின்றோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாகப்பட்டினத்திலிருந்து முகிலன், வேலாயுதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கெட்ட பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்.
4: மற்றும்
7: நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடிலிருந்து புவனா பெரிய தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: நேயர்களின் கவனத்திற்கு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்த 18 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் June 22 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? 9.9% மட்டும் தான் சேதாரம்.

0: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேயர்களே, உங்களின் அனைவருக்கு இன்று மாலை 6:10 இசை மின்னல். ஆமாங்க, இன்னைக்கு தான் முதல் நிகழ்ச்சி இந்த தலைப்பில் ஸ்டார்ட் ஆகுது. இசை மின்னல், எவ்வளோ இசை, நிறைய இசை பாடல்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தாங்க அது. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: கேரட் லேன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
7: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
8: கேரட் லேன், எ டாட் ஆஃப் ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: மூன்று மணி 48 நிமிடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இது கட் சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லிருந்து சண்முகம் அவன் இவன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடிலிருந்து வசந்தி 180 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மாணவர்களின்
5: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
6: நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பண்பையில் தொடர்வது நாடகம் சென்னை அஞ்சலாக.

0: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர்.
1: என்னங்க என்னங்க, சாப்பிட வாங்க. ஏங்க நேரம் ஆகுதுல, பசி தாங்க மாட்டீங்க, வாங்க.
2: சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தமா கண்டோம், நமக்குன்னு யார் இருக்காங்க? உனக்கு நானும் எனக்கு நீயும் தானே இருக்கோம்.
1: நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னங்க, உங்க தம்பி பிள்ளைகளோ என் தங்கச்சி பிள்ளைகளோ இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களையும் நாம தானே வளர்த்த ஆளாக்குறோம்.
2: சரிதான், ஆனா அவங்க நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களா? என்னைக்கு இருந்தாலும் நாம அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா தானம்மா.
1: இப்ப என்ன திடீர்னு இந்த சந்தேகம் எல்லாம்?
2: அப்போ அவங்க கிட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாதாமா?
1: இத பாருங்க, பெத்தவங்களை விட நாம தான் அவங்கள பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தான் அதிக உரிமை இருக்கு, தெரியுமா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் கேக்குறேன்?
2: ஏதோ கேக்கணும் போல இருந்துச்சு, கேட்டேன்.
1: சரிதான், சாப்பிட வாங்க.
3: கமலா, கமலா.
0: என்னங்க?
3: என்ன, உங்க அக்காவோ அத்தானோ அவங்க வீட்டு மாடிய வாடகைக்கு கொடுத்தாச்சு போல இருக்கு.
0: ஆமாங்க, ஏதோ அவங்க செலவுக்கு ஆகும்ல.
3: செலவா? உங்க அத்தானுக்கு பென்ஷன் வருது, சொந்த வீடு, குழந்தைங்க கிடையாது, அப்புறமும் ஆசைய பாரு.
0: அவங்க விட்டு அவங்க வாடகை கொடுக்கறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
3: நமக்கு அந்த மாடிய வாடகைக்கு தரலாமே, நாம உங்க வாடகைக்கு தானே குடியிருக்கோம்.
0: வாடகைக்கு கொடுத்தா உங்களுக்கு வாடகை கொடுக்க மனசு வருமா?
3: நீ கூட பிறந்த தங்கச்சியாச்ச, உங்ககிட்ட வாடகை கேப்பாங்களோ? கேட்டாலும் கேப்பாங்க, உங்க அக்கா தான் பணத்தாசை பிடிச்ச மனுஷியாச்ச.
0: ஐயோ, எங்க அக்காவ பத்தி குறை சொல்லணும்னா நாள் பூரா பேசுவீங்களே.
3: சரி சரி, கோபப்படாத, நிதானமா யோசனை பண்ணி பாரு.
0: ஏங்க, முதல்ல நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பெத்தவங்க போன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அக்கா தான். அப்போ உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம், அடுத்தடுத்து நமக்கு பாலுவும் வாணியும் பிறந்தாச்சு.

0: அவங்கள வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே எங்க அக்கா தானே.
1: சரி, எத்தனை வயசானாலும் மனுஷங்களுக்கு பணத்தாசை மட்டும் போகவே போகாது போல இருக்க.
0: அத நீங்க சொல்றீங்களாக்கோ.
2: என்னங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் காலையில ஆட்டோல போறத பார்த்தேன், எங்க போறாங்களாம்?
3: எனக்கு என்ன தெரியும் விஜி, எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னா சொல்ல முடியும்.
2: உங்க அண்ணி மாம்பழ கலர்ல பச்சை பார்டர் போட்டு பட்டு கட்டி இருக்காங்க, எப்படியும் 5000 இருக்கும். 5 சரம் முகப்பு செயின், தலை நிறைய பூ, குங்கும பொட்டு, 60 வயசு இருக்குமே. வயசே தெரியல, நானும் தான் இருக்கேனே.
3: சரி சரி விஜி, காலையில எதுக்கு தேவையில்லாத பேச்சு, ஆக வேண்டியத பாரு.
2: எங்க அந்த மகராசி கமலா இருக்காளே, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லியே உங்க அண்ணிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிருவா. அவங்களும் அவளுக்கு தான் அள்ளி கொடுப்பாங்க, நமக்கு கிள்ளி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளை விஷயம் என்னாச்சே?
3: நமக்கு என்ன விஜி, ரெண்டும் மகங்க தான். பெரியவன் ஸ்ரீதர் வேலைக்கு போயிட்டான், சின்னவன் 10வது போறான். இவ்வளவு நாளும் அண்ணனும் அண்ணியும் தானே அவங்கள பாத்துக்கிட்டாங்க, இனிமையாவது அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருப்போமே.
2: இங்க பாருங்க, வாரிசு இல்லாத சொத்து யாரு வேணும்னாலும் அபகரிச்சுட்டு போலான்னு நான் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேங்க. உங்க அண்ணனுக்கு நீங்க தான் ஒரே தம்பி, ஒரே வாரிசு, ஞாபகம் இருக்கட்டும்.
3: அப்பப்பா என்ன பேராசை.
4: நாகு நாகு
0: சொல்லுங்க.
4: நேத்து எலுமிச்ச ஊர்கா வச்சியே ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர். ஆமா, கடையில வாங்கினதா?
0: ஏ தங்கச்சி கமலா கொண்டுட்டு வந்தா. எப்போ ஊர்கா போடுறதுல அவ எக்ஸ்பெக்ட்ங்க, கைப்பக்குவம் யாருக்கும் வராது.
4: ஆமா ஆமா, அவ சமையலும் நல்லா தான் இருக்கும், உனக்கு தான் அந்த வேலையெல்லாம் ஓடாதே.
0: வேணா இன்னும் கொஞ்சம் ஊர்கா கொண்டு வர சொல்லி கமலாக்கு போன் பண்ணட்டுமா?
4: அதெல்லாம் வேண்டாமா, அவ வீட்டுக்கு வேணும்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, முன்ன மாதிரி நம்ம அப்படி நினைக்க கூடாது.
0: நீங்க வேற, நான் சொன்னா அவங்களுக்கு வேத வாக்கு.
4: நாகு, யார்ட்டையும் நம்ம ரொம்ப உரிமை எடுத்து கூடாதுமா, அது எப்பவும் போல இருக்காது, அது அவ்வளவு நல்லது இல்ல.
0: நீங்க வேற.
5: ஏங்க, நான் எங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
1: காலையில அங்க என்ன வேலை உனக்கு, நம்ம வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே?
5: பாவங்க, அவ ஆசையா ஊர்கா கேட்டா, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேனே.
1: உங்க அத்தா தான் வண்டி வச்சிருக்காருல்ல, அவர் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே?
5: ஒரு காலத்துல விடியறதுக்கு முன்னால அவ வீட்டு வாசல்ல போய் நின்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாம கஷ்டப்படும் போது அவங்க தான் உதவி பண்ணாங்க, மறந்துடாதீங்க.
1: அதுக்காக காலமெல்லாம் நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? பதிலுக்கு தான் நாமனும் அவங்களுக்கு உழைச்சி நன்றி செலுத்தியாச்சு. இல்ல,
5: அவ எனக்கு அக்கா இல்லைங்க, பெத்த தாய் மாதிரி. வாழ்நாள் முழுசும் உழைச்சாலும் நாம பட்ட கடன் தீராது.
1: சரி தாயே, உங்க அக்காவுக்கு கோயில் கட்டி கும்பிடு. இப்போ உங்க அக்காவை பார்க்க போனோம், போறது சரி, உடனே திரும்பி வந்துரு, சரியா?
5: சரி சரி.
4: என்னவா விஜி, அவசரமா என்ன பார்க்கணும் சொன்னியாமே, எதுக்கு சொல்லுமா?
2: அத்தா வந்துட்டான், உங்க தம்பி குடும்பத்துக்கு நீங்க தான் உதவி செஞ்சாகணும், எங்களுக்கும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அத்தா.
4: என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன், முதல்ல என்னன்னு சொல்லு.
2: அத்தா நீங்க செய்ய நினைச்சாலும் நாகு அக்கா செய்ய விடமாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தங்கச்சி குடும்பம் தான் உயிர்.
3: விஜி சொல்றத உடனே சொல்லு, அண்ணனை காக்க வைக்காத, அவர் ஹார்ட் பேஷண்ட் இல்லையா?
2: சொல்றேன் அத்தா, நம்ம ஸ்ரீதருக்கு வெளிநாடு போக யோகா வந்திருக்கு.
4: அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வரட்டுமே.
3: அண்ணே, அதுக்கு ஏஜென்ட்க்கு பணம் கொடுக்கணுமா? இப்போ அவன் பாக்குற வேலையில சம்பளம் ரொம்ப கம்மி, இல்லனா நாங்க கூட புரட்டி கொடுத்துருவோம்.
2: அஞ்சு பத்து இல்லையாத்தான், 5 லட்சம் வேணுமா
3: விஜய்?
2: அட நீங்க சும்மா

0: பொறுப்பா இருங்க, அத்தான் கண்டிப்பா தருவாரு. ஸ்ரீதர் மேல அவருக்கு ரொம்ப பாசம் உண்டு இல்லையாத்தான்.
1: அண்ணே நீங்க வீட்டுல இருங்க, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசிட்டு இருக்க நான் வந்துடுறேன்.
0: அத்தான் உங்க தம்பி கடனாளியா நிக்கிறார், உங்ககிட்ட சொல்ல வெக்கப்படுறாரு.
2: விஜி என்னமா சொல்ற?
0: ஆமா தான், 5 லட்சம் வரை எங்களுக்கு கடன் இருக்கு. இப்ப ஸ்ரீதர் வேற பணம் கேக்குறான், 4 நாளா பணத்தை எப்படி புரட்டுறது, அவனை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு வீட்டுல ஒரே சண்டை தான். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம்.
2: அப்படியா சொல்லாதம்மா, அது ஸ்ரீதரோட வாழ்க்கை. இந்த வாரம் எப்படியும் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிடலாம். தைரியமா இரு, தைரியமா இரு.
0: சரிதான்.
3: பெரியப்பா பார்க்குக்கு வர சொன்னீங்களே.
2: ஆமா, உங்க அப்பா அனவசியமா செலவு பண்ண மாட்டானே. 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கானா, அப்படி என்ன செலவு அவனுக்கு?
3: அது தெரியல பெரியப்பா, ஆனா சாக போறேன்னு ஒரே அழுக வேற.
2: சரி, நீ வெளிநாடு போய்தான் ஆகணுமா? ஏன், நம்ம நாட்டில் அரசாங்கம் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காடா.
3: அது வந்து பெரியப்பா, என் ஃப்ரெண்டு சில பேர் போயிருக்காங்க, நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. வெளிநாடு போகிறது நல்லது பெரியப்பா.
2: சரியப்பா, சரி சரி, உன் பெரியம்மாவுக்கு தெரியாம ஒரு 5 லட்சம் தாரேன். நீ நல்லா இருந்தா போதும்ப்பா, நல்லா இருந்தா போதும்.
3: சரிங்க பெரியப்பா.
4: என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: நல்லா தான் இருக்கேன், மனசுதாமா சரியில்லை.
4: ஏன்,
2: சொந்தக்காரங்கெல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்காங்களோன்னு தோணுதுப்பா.
4: என் தங்கச்சி கமலா மட்டும்தாங்க பண ஆசை இல்லாதவ. ஆனா உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே விஜி, அவளுக்கு நம்ம சொத்து மேலதான் கண்ணு, அவளை மட்டும் நம்ப கூடாது.
2: ஆமா, ஸ்ரீதர் நல்ல பையன் தானே?
4: அவனா, நீங்க வேற. அவ அம்மா என்ன சொன்னாலும் செய்வான். நீங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த குணமே சில நேரம் ஆபத்தா முடிஞ்சிடும் தெரியுமா, அத முத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்ரீதரை பத்தி ஏன் கேக்குறீங்க?
2: இல்ல சும்மா தான் கேட்டேன். ஆமா, கமலா புருஷன் எப்படி?
4: அப்பா பயங்கரமான ஆளு, கிரிமினல் மூளை. அவரை மட்டும் நம்ப கூடாது.
2: ஸ்ரீதர், இந்த மஞ்ச பையில 5 லட்சம் பணம் இருக்கு, அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துருப்பா. ஆட்டோல பத்திரமா போ.
3: ரொம்ப நன்றி பெரியப்பா, ரொம்ப நன்றி பெரியப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா பெரியம்மா கிட்ட மட்டும் இது விஷயமா எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியப்பா.
1: என்ன இந்த பக்கம் பேங்குக்கு வந்தீங்களா?
2: என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? ஸ்ரீதர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு 5 லட்சம் வேணும்னு நீயும் பொண்டாட்டின்னு தானே கேட்டீங்க? அதான் பேங்க்ல 5 லட்சம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏண்டா, ஏற்கனவே 5 லட்சம் கடன் வச்சிருக்கேன்னு உன் பொண்டாட்டி வேற சொல்றேன். என்னடா
1: என்ன என்ன என்னென்ன சொல்றீங்க? நான் 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் யார் சொன்னா?
2: விஜய் தாட்டா சொன்னா?
1: ஐயோ ஐயோ அண்ணே, அவ சொல்றதுல பாதி பொய்யின. ஸ்ரீதருக்கு வேலைக்கு போகத்தான் 5 லட்சம் கேட்டான், அதான் உங்ககிட்ட வந்திருந்தோம்.
2: அப்படியா?
4: எனக்கு ஏன் இப்படி சோர்ந்து போய் வரீங்க, என்னாச்சு?
2: நமக்கோ வயசு 60 ஆச்சு, இனிமே யாருக்கும் கடன் கொடுத்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா? நாகு,
4: பென்ஷனை வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்கு கடன் கொடுக்க போறோம்? இப்ப யாருக்கு கொடுத்தாலும் நாம இருக்கிற நிலைமையில நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா?

0: ஏதாவது மருத்துவ செலவு நமக்கு வந்துட்டா யாருகிட்டமா காசு கேக்குறது?
1: அதான் பேங்க்ல 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே, அப்புறம்
0: என்ன? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
1: என்ன இது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க.
0: யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
1: என்னங்க, எழுந்துருங்க. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க. ஐயோ, மோசம் போயிட்டீங்களே. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னங்க?
2: போயிட்டாரு போயிட்டாருடி, நான் என்ன பண்ண போறேன்
3: தெரியலையே. பெரியப்பா, என் சம்பாத்தியத்துல ஒருவேளை சோறு போட நினைச்சேன் பெரியப்பா, அதுக்கு முன்ன போயிட்டீங்களே பெரியப்பா.
4: ஸ்ரீதர், அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு தகவல் வந்துருச்சா?
3: ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க.
4: சரி ஸ்ரீதர், நீ வாசல்ல போய் ஆக வேண்டியதை பாரு. கமலா அழாத, கமலா, கமலா அழாத. கமலா ஒன்று பண்ணு, உங்கள் அக்காவோட ஏடிஎம் கார்டை வாங்கித்தா, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். போமா, அழாதம்மா, போமா, போ.
3: அண்ணா, அண்ணா, எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களேண்ணா.
5: ஐயோ ஆண்டவா, எங்க அக்காவோட பொட்டையும் பூவையும் பறிச்சுட்டீங்களே ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, அக்கா, அத்தா நம்மள வந்துட்டு போயிட்டாரு. அக்கா, அக்கா, எங்க கூட பிறந்த பொறுப்புக்கு நீங்க தான் எல்லா காரியமும் செய்யணும். போங்க, போய் முன்னாடி நில்லுங்க, போங்க.
4: அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம்.
3: உங்க பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க.
6: ஆமாப்பா,
3: ஆக வேண்டியதா? வாப்பா,
6: எப்பா சண்டை போட்டு இருக்கீங்க?
5: அக்கா, ஏதாவது சாப்பிடுக்கா, இப்படி பட்னியா இருந்தா உடம்பு என்னத்துக்காகும், சாப்பிடுக்கா.
1: நீ கொடுத்த ஊருகா நல்லா இருக்குன்னு சொல்லாரு. கமலா கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கொண்டு வர சொல்லவான்னு கேட்டேன். இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாரு.
7: ஐயோ, வயசான மனுஷனுக்கு உப்பு ஊர்கா ஒத்துக்குமா? அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அநியாயமா அந்த மனுஷனை கொண்டுட்டீங்களே.
1: ஹே விஜய், உனக்கு கேடடி வேலை, நீ போ, கிளம்பிடி.
7: கடவுளே, உரிமை உள்ளவள இப்படி விரட்டுறீங்களே. யார் யாரோ வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த வீட்ல எனக்கு இடம் இல்லாம போச்சு. ஆண்டவா.
5: அக்கா, நான் கிளம்புறேக்கா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம்.
1: ஏய் விஜய், அன்னைக்கு உன் வீட்டுக்காரு என்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போனாரு. முதல்ல அந்த பணத்துக்கான கணக்கு இப்ப உடனே வந்து எனக்கு சேரணும்.
7: செலவு கணக்கு நாங்க மட்டும்தான் தரணுமா? உங்க அருமை தங்கச்சி புருஷனும் தான் அன்னைக்கு ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்துட்டு செலவு பண்ணாரு, அவர்கிட்ட கணக்கு கேட்க வேண்டியதானே.
5: அக்கா, நாளைக்கு நான் கணக்கு கொண்டு வந்து தரேன், இப்ப கிளம்புறேன்க்கா.
7: நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம், இனிமே அக்காவை நாங்களே பாத்துக்கிறோம்.
3: அப்பா, என்னதான் இருந்தாலும் பெரியப்பா இறந்த வீட்டுல நீங்க சண்டை போட்டு

0: கூடாது.
1: டேய் சரிதர், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. உங்க பெரியப்பாவுக்கு நான் ஒரே தம்பி, நம்ம உரிமையை விட்டு கொடுக்கலாமா?
0: அந்த கமலாமாவுக்கும் அவங்க அக்கா வீட்டில் உரிமை உண்டுப்பா, அதையும் நீங்க மறந்துடாதீங்க.
1: விஜி, உன் பையன் என்ன சொல்றான் பாரு கேளு. நமக்கு உள்ள உரிமை கமலாவுக்கும் உண்டா?
2: நல்லா இருக்கே, உங்க பெரியப்பா பெரிய வீடு, பேங்க்ல ரொக்கம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. பெரியம்மாவுக்கு பென்ஷன் வரும், நகை வேற இருக்கு, வாரிசு கிடையாது. நீங்க தான் வாரிசு. நீ இன்னும் பெரிய வேலைக்கு போகணும், உன் தம்பிக்கு படிப்பு செலவு வேற இருக்குடா.
0: இவ்வளவு நாளும் பெரியப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு, பாவம். இனி பெரியம்மா என்ன செய்வாங்களோ. நாம வேற 5 லட்சம் வாங்கியிருக்கிறோம்.
1: அதுதான், நம்ம இருக்கோமே, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும்.
2: டேய், அந்த கமலா குடும்பத்தை மட்டும் உள்ள நுழைய விடக்கூடாதுடா. ஸ்ரீதர், 5 லட்சம் பத்தி பேசவே பேசிராத, யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த கமலா லேசுப்பட்டவ இல்ல, அவன் புருஷன் ரங்கராஜா இருக்கானே, அவரு அடுத்தவங்க காசுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அவங்களுக்கு 5 லட்சம் பத்தி தெரியவே கூடாது, நான் சொல்லிட்டேன்.
1: அப்ப அந்த 5 லட்சத்தை நீங்க அவங்களுக்கு குடுக்கற மாதிரி ஐடியா இல்லையா?
2: பாருங்க, நீங்க சும்மா இருந்தாலே போதும்.
3: எங்க அத்தா இறந்தப்போ நீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க, எவ்வளவு செலவு செஞ்சீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி கொடுங்க, அக்கா கிட்ட கொடுத்துடலாம்.
4: ஏய், உங்க அக்கா கேட்டாங்களா, கட்டுன புருஷ செத்தனைக்கும் கூட காசை பத்தி யாரும் கவலைப்படுறாங்களாக்கும்.
3: அந்த விஜய் தாங்க ரொம்ப குத்தலா பேசினா.
5: அம்மா, அவங்க குணமே அதானே, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா. பெரியம்மா எதுவும் கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும். செலவு கணக்கெல்லாம் அவங்களுக்கு எதுக்கா?
3: அக்கா பாவம், அந்த விஜய் எப்படித்தான் சமாளிக்க போறாளோ.
4: நீ வேற, உங்க அக்காவோட அதிகாரம் எல்லாம் அந்த விஜய் குடும்பத்துல செல்லாது. உன்னைத்தான் பாடா படுத்த போறாங்க, பாத்துக்கிட்டே இரு.
5: ஆமாப்பா, அம்மாதான் பிராணி, அக்காவுக்கு உயிரை கொடுத்து கொடுத்து உழைப்பாங்கப்பா.
3: பாவம்ப்பா, அக்காவுக்கும் என்ன விட்டா யாரு இருக்கா?
4: போதும் போதும், உங்களை மாதிரி ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிகளை பார்த்ததே இல்ல.
1: என்ன விஜய், என் அண்ணி என்ன சொல்றாங்க?
2: அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க பேச்சும் வார்த்தையும், இத்தனை வருஷமா உங்க அண்ணே எப்படித்தான் சமாளிச்சாரோ தெரியலப்பா.
0: ஏன்பா, பெரியம்மா வீட்டு மாடிக்கு நாம போயிடலாமா? பெரியம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், பெரிய வீடு, வெளிச்சம், காத்து எல்லாம் நல்லா கிடைக்கும்பா.
1: ஸ்ரீதர், அண்ணன் இருக்கும் போதே நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லப்பா, இப்ப போய் அண்ணிச்ச கேட்கணுமா? அது இல்லாம அந்த 5 லட்சத்தை நினைச்சாதான் பயமா இருக்குப்பா.
2: இங்க பாருங்க, உங்க அண்ணி கிட்ட என்ன பேச்சு, முதல்ல மாடியில குடியிருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிடுவோம், அப்புறமா நாம அங்க போயிடலாம்.
1: விஜி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாத, அண்ணியோட குணம் உனக்கு தெரியாது, பிறகு நம்ம தான் அவமானப்பட்டு நிக்கணும்.
2: இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
4: கமலா, கமலா.
3: என்னங்க?
4: உங்க அக்கா விட்டு கிளம்பலையா? நானும் உன் கூட வர்றேன்.
3: இது என்ன அதிசயமா இருக்கு, நான் கூப்பிட்டா கூட வர மாட்டீங்க, இன்னைக்கு என்ன?
4: உங்க அக்கா வீட்டு மாடிய கேக்கணும், பக்கத்துல நாம இருந்தா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. அதான்.
3: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப உதவியா இருக்குங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.
4: கிண்டல் பண்ணாத, உண்மையதான் சொல்றேன். பாவம், அவங்கள யாராவது ஏமாத்திட போறாங்க.
3: ஏங்க, எங்க அக்காவை யாரும் ஏமாத்த முடியாது,
4: அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன்.
3: வேண்டாங்க, பக்கத்துல இருந்த பிரச்சனை தான், அக்காவோட பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பிடிக்காது.
4: அப்படி இல்ல கமலா, அந்த வீட்டு மேல விஜிக்கு ஒரு கண் உண்டு, நாம அங்க போகலனா விஜி குடும்பம் அங்க போயிரும். உன்னையும் உங்க அக்காவையும் பிரிச்சிருவாங்கப்பா.
3: ஆமா, கேம் பேச்ச நீங்க என்னைக்கு கேட்டீங்க? வாங்க, வந்து எங்க அக்கா கிட்ட பேசுங்க. ஆனா அவ வெடுக்குன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன்.
4: சரி வா.
1: அண்ணி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பாத்துட்டு போகலாம் தான் வந்தோம்.
6: இருக்கேன், இன்னும் போகாம இப்படி

0: வெயில ஓடி வரணுமாக்கோ. சாயந்தரம் வந்திருக்கலாம்ல.
1: சாயங்காலம் போலான்னு தான்க்கா சொன்னேன், ஆனா அவங்க குழந்தனார் தான் உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க.
0: அவங்க குடும்ப பழக்கமே அப்படித்தானே, நினைச்சத உடனே முடிச்சிடணும்.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சரி சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், எந்திரிச்சு சாப்பிடுங்களே.
0: அவ சமையல்ல உப்பு இருக்காது, காரம் இருக்காது, அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது.
1: ஏங்க நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்க. ஒத்த கட்டையா நின்னாலும் வாய்க்கு ஒன்னும் குறைச்சல்ல.
0: என்ன முணங்கிக்கிட்டே போறா, இந்த சாப்பாடு போட்டதையும் சேர்த்து எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம்.
3: என்னம்மா ஏன் இப்படி கோபம் வர்ற, என்னாச்சு?
1: பாரு, என்கிட்ட ஏதாவது கேட்காத பாத்துக்கோ. இந்த பெரிய மனுஷிக்கு நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா?
3: யார சொல்லுதாங்க, யாருமா, யார சொல்ற?
1: வேற யாரு, உங்க பெரியம்மா தான். ஐயோ பாவம், அந்த மனுஷன் போயிட்டாரு, இந்த மனுஷி பட்டினியா கிடக்குமேனு இறக்கப்பட்டேன்.
3: ஓஹோ, பெரியம்மாவுக்கா? நீ சாப்பாடு கொண்டு போனியா என்ன?
1: ஆமாடா, அந்த அம்மா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க.
3: அப்பா எதுவும் பேசலையா அந்த நேரம்?
1: அந்த மனுஷன் என்னைக்கு வாய திறந்து பேசினாரு? அவர் திறமையா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கிடந்து அல்லாடுறேன்?
3: நீங்க சொல்றத பார்த்தா நாம அந்த வீட்டு மாடிக்கு போக முடியாதோ?
1: நான் முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், அத மாத்த யாராலையும் முடியாது. எப்படியாவது அங்க போய் ஆகணும்டா.
3: பெரியம்மா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா எனக்கு பிடிக்காதுமா, பதிலுக்கு நானும் பேசி விடுவேன்.
1: டேய், பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியடா. பெரியம்மாவுக்கு வாரிசு கிடையாது. இந்த சமயத்துல நாம உரிமையோட உள்ள நுழைஞ்சிடணும், சொத்த கைப்பற்றணும். தவற விட்டுட்டோம்னு வையே, அந்த கமலா குடும்பம் உள்ள வந்துரும், அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது. இன்னும் உன் கல்யாணம் இருக்கு, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லு, நான் என்னத்தை சொல்லி உனக்கு பொண்ணு பாப்பேன். பெரியப்பாவுக்கு நீதான் வாரிசு அப்படின்னு சொல்ல போறேன்டா.
3: சரிம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்.
1: டேய், உங்க அப்பா வாய திறந்து எதுவுமே கேட்க மாட்டாரு, நாம தாடா கேட்கணும்.
4: அக்கா எப்படி இருக்கக்கா, சாப்பிட்டியா?
0: வாடி, யாருமா தங்கச்சி, ரெண்டு நாளா எட்டியே பாக்கலையே. எல்லாருக்கும் அவங்க அவங்க குடும்பம் தான் முக்கியம், யாரு எப்படி போனா அவங்களுக்கு என்ன.
4: ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, வாடுவ ஊருக்கு அனுப்பிட்டு வர்றோம். என்னங்க சொல்லுங்களேன், சும்மா நிக்கிறீங்க?
5: இங்க வந்து உட்கார்ந்துருந்தா எங்க விளப்பு என்ன ஆகுறது? கமலாவை இங்கே வச்சுக்கோங்க, ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கும்.
0: உங்க வீட்டு அம்மாவை உங்க வீட்டிலயே வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எங்க வீட்டுலதான் எல்லார் கதையும் ஓடிச்சு, அதை மறந்துட வேண்டாம்.
5: எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா?
4: சரி விடுங்க அக்கா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுக்கா. முதல்ல
0: என்ன கொண்டு வந்திருக்க?
4: மாங்காய் சாதம்.
0: உங்க அத்தா இருக்கும் போது ஒரு நாள் மாங்காய் சாதம் கொண்டுட்டு வந்து அவர் சந்தோஷமா சாப்பிட்டாரு.
4: ஏக்கா, எல்லாம் விதி, நல்லா இருந்தவங்க இப்ப திடீர்னு போவாங்கன்னு யார் நினைச்சா? நீ சாப்பிடுக்கா.
0: உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குடி, வடகம் வேற வச்சிருக்கியா, நல்லா இருக்கு,
4: சாப்பிடு.
3: பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா
0: யாரு? ஸ்ரீதரா, வாடா. என்ன இவ்வளவு தூரம்? காரியம் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் ஒரு துரும்ப நகத்த மாட்டியல. உங்க அப்பா தான் பாவம், அப்பாவி மனுஷன், சூதுவாது தெரியாதவரு.
3: அப்பாவும் பெரியப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பெரியம்மா.
0: அப்போ உங்க அம்மாவும் நானும் ஒண்ணா?
3: நான் அப்படி சொல்லல பெரியம்மா, எங்க அம்மா குணத்துல கொஞ்சம் தங்கம்.
0: அப்போ நான் தகரமா? உங்க அம்மா உங்க அப்பா

0: கோபப்படுவீங்க பெரியமா.
1: வந்து உங்க மாடிய எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன்.
2: பெரியம்மா ஒரு அப்பாவி வாடகை கேட்க மாட்டா, போய் கேட்டு பாருன்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பா. ராட்சசி, அப்புறம் சொத்துல வேற பங்கு கேப்பீங்க.
1: பெரியம்மா கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மா பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க?
2: டேய், வீடு தர மாட்டேன்டா, தர மாட்டேன்னா தர மாட்டேன், போதுமா?
3: ஸ்ரீதர், நீ ஏன் பெரியம்மா வீட்டுக்கு போன? பெரியப்பா இல்ல, இனிமே நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தாம்பா இருக்கணும். விஜய், நீயும் அங்க அடிக்கடி போகாத.
4: எங்க அக்கா வீட்டுக்கு நான் போவேன், நீர் அடிச்சு நீர் விலகுமாக்கும்.
1: ஆமா, பொல்லாத அக்கா, அவங்க பேச்சும் வார்த்தையும் அடிக்கிற மாதிரி ஓடி வராங்கம்மா.
4: எல்லாம் அருமை தங்கச்சி கமலா இருக்கிறாங்க தைரியம், ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன், அப்பதான் அவங்க அடங்குவாங்க.
3: விஜய், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாத வேலை பார்க்காத.
4: இங்க பாருங்க, நாளைக்கே அவங்க வீட்டு மாடியில் இருக்கிறவங்களை போய் பாக்குறேன். கமலா உங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க, அவங்க இங்க வரப்போறாங்கன்னு சொல்றேன். அப்புறம் பாருங்க வேடிக்கைய. விஜயா கொக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க?
5: அக்கா இந்தாக்கா, உளுத்த மேப்ப சோறு போங்கனே, ஆறிடும் பாத்தியா, அத அவசரமா கொண்டு வந்துட்டேன்.
6: கமலா வாடி வா வா, ராத்திரிக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கியா, கூழ்வத்தில் வச்சிருக்கியா, அவியல் நல்லா இருக்குமே.
7: பெரியம்மா, என்னமோ சம்பளம் கொடுத்து ஆள் வச்ச மாதிரி பேசுறீங்களே.
5: ஏய், என்ன பேசுற நீ, மரியாதை இல்லாம பேசாத.
6: ஒரு காலத்துல உங்க குடும்பத்துக்கே வடிச்சு கொட்டினவ நான், அன்னைக்கு நான் போட்டதை சாப்பிட்டுட்டு தான் இப்ப நீ இந்த பேச்சு பேசுற.
5: சரிக்கா, இன்னொரு நாள் நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு தரேன், இப்ப இத சாப்பிடுக்கா. அவங்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க.
6: என் தலையெழுத்து, நேத்து பிறந்த பயிலவு கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு, என்ன செய்ய?
7: அம்மா, நான் வீட்டு கிளம்புறேன், நீ மெதுவா வா.
6: சொன்ன உடனே துறைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம்,
5: நீ சும்மா சாப்பிடுக்கா, பேசாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க.
8: பாலு, தம்பி பாலு, என்னடா கோவம் வர்ற, என்னடா நடந்துச்சு?
7: அம்மாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க அந்த பெரியம்மா. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, எனக்கு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்.
8: தம்பி, உங்க பெரியம்மா எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்கடா, அதுக்கெல்லாம் கோபப்படலாமாப்பா.
7: என்னப்பா நீங்க?
8: அட, ஆமா தம்பி, இப்போ நமக்கு காரியம் ஆகணும். நாம விலகிட்டா அந்த விஜி குடும்பம் அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிரும், அதை தெரிஞ்சுக்கோ.
7: அதுக்காக
8: வாய திறக்கவே கூடாது. உங்க பெரியப்பா வீட்டு மாடிக்கு போறோம், விஜயம்மா குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டைய கிளப்பி விட போறோம், சாமிநாதன விரட்ட போறோம், போதுமா?
7: அப்பா கரெக்ட்ப்பா, அதத்தாம்பா பண்ணணும்.
6: வாங்க குழந்தனாரே, வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டப்பா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்பலையே, நல்ல வேளை.
3: அது இருக்கட்டும் அண்ணி, அன்னைக்கு ஸ்ரீதர் வீட்டுக்கு என்ன சொன்னான்?
6: மாடிய கேட்டான், பாவம், உங்க சம்பளத்துல இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியுமா? நான் சொந்தக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் குழந்தனார, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க.
3: அண்ணி அண்ணி, அண்ணன் இருந்தா சம்மதிச்சிருப்பார்ல?
6: அவர் இருக்கும் போதே வர வேண்டியதானே. உங்க விஜி குளத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அங்கே இருங்க. என்ன, எல்லாம் அவதான் சொல்லி அனுப்புனாளா?
3: அவ ஒன்னும் சொல்லல நீ, நானாதான் ஒரு யோசனை செஞ்சு பார்த்தேன்.
6: உங்க யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க.

0: கமலா, கமலா,
1: என்னங்க?
0: ஒரு சந்தோஷமான விஷயம், சீக்கிரம் வா.
1: அப்படி என்னங்க விஷயம் சொல்லுங்க.
0: நம்ம பையன் பாலுவுக்கு பெரிய இடத்துல இருந்து பெண் வந்திருக்குமா?
1: பாலுக்கா? எங்க, இவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலையே இல்ல, யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க?
0: அட, நீ வேற, பொண்ணும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கறாங்கனா பாரு.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களா?
0: என் நண்பர் கோமதி நாயகத்திற்கு குடும்ப நண்பரம். நல்ல குடும்பம், நல்ல பையனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம பையனை சொல்லியிருக்கார், நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வர்றாங்களாம்.
1: அப்படியா, சந்தோஷங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
0: ஏய், கொஞ்சம் நில்லு. உடனே போய் உங்க அக்காட்ட போய் ஒப்பிக்க போறியாக்கும்.
1: ஆமாங்க, அவ வயசுல பெரியவ, நல்ல விஷயத்த அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்.
0: ஆமா ஆமா, நீ போய் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பாரு. முதல்ல பாலுட்ட தாண்டி சொல்லணும், நீ போய் மத்த வேலைய பாரு. போ போ.
2: வாங்க ராணியம்மா, வாங்க. என்ன, ரெண்டு நாளா எட்டியே பாக்கல? கூட பிறந்தவ ஒருத்தி, வயசானவ கணக்காள, என்னாச்சு ஏதாச்சு பாக்க கூட உனக்கு நேரம் இல்லையா?
1: வர முடியாத சூழ்நிலையாக்கா, தப்பா நினைக்காத. அக்கா, லெமன் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஆறி போறதுக்குள்ள சாப்பிட்டுடு சரியா? எலுமிச்ச ஊருகா துவையல் தான் வச்சிருக்கேன், வடகம் மாங்காய் தொக்கு இதெல்லாம் இல்லக்கா.
2: என்னைக்கு தான் நீ முழுசா செஞ்சிருக்க? சரி, தட்டை நல்ல கழுவி எடுத்துட்டு வா.
1: இந்த வரேக்கா. இந்த சாப்பிடு. ஏக்கா, நான் கிளம்பட்டா?
2: என்ன அதுக்குள்ள கிளம்புற? வீட்டை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ. எனக்கு வர வர முடியலடி, அந்த மனசு வேற என்ன அதையா விட்டுட்டு போயிட்டார்.
1: சரிக்கா, எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு கிளம்புறேன்.
2: என்னமோமா, கூட பிறந்த பாவத்துக்கு நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரரு மகனும் தாளிச்சு குட்டுவாவள.
1: ஐயோ, அத பேசாத.
3: அக்கா, அக்கா, விஜி வந்திருக்கேன்க்கா.
2: எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, என் அருமை தங்கச்சி வந்திருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு.
3: மகனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும்.
2: ஓஹோ, ஸ்ரீதருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆள் இருக்கோ? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமாக்கும்.
3: ஏங்கா, பாலுக்கே பொண்ணு கிடைக்கும் போது என் மகனுக்கு கிடைக்காதா?
2: என்னது, பாலுவுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா?
3: அப்போ கல்யாண விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்க அருமை தங்கச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்க மதிப்பு அவ்வளவுதானா?
2: ஏ விஜி, சும்மா போய் சொல்லக்கூடாது. கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான்.
3: இங்க பாருங்க, என் கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. பாவம், நீங்களும் அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க மாடிக்கு குடி வர போறோம்னு மாடி வீட்டுல இருக்காங்களே அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க.
2: உங்க பாடு, உங்க தங்கச்சி பாடு, எனக்கு என்ன, நான் கிளம்புறேன்.
3: என்னது, இவ இப்படி சொல்லிட்டு போறாளே?
0: கமலா, நாளைக்கு மாப்பிள்ளைய பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்க.
1: எங்க அக்காவுக்கு எதையுமே சொல்லாம வந்துட்டேன், யாராவது சொல்லி அவ தெரிஞ்சுகிட்டா நம்ம தப்பா நினைப்பாங்க.
0: போதும் போதும், உங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படாத.
1: பாலுவையும் நம்ம ராணியையும் வளர்த்தது எங்க அக்கா. அந்த காலத்துல உங்க சம்பளத்துல நாம மூணு வேளை சாப்பிடுறதே பெரிய பாடா இருந்துச்சுங்க, மறந்துடாதீங்க.
0: சரி, அதுக்காக உங்க அக்காவுக்கு காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா நீ?
1: அடிமையா இருக்க வேண்டாங்க, நன்றியோட இருக்கணும்.
4: என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு?
1: பெண் வீட்டுக்காரங்க வர்றத பத்தி உங்க பெரியம்மா கிட்ட எதுவுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா, அவளுக்கு தெரியாம போகுமா?
4: அப்பா, பெரியம்மாட்ட சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு?
0: வேண்டாம் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்.
1: அக்கா, இந்தாக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.

0: என்ன அவமானப்படுத்துறது போதுமா இல்ல இன்னும் படுத்தணுமா?
1: அக்கா என்னக்கா சொல்ற, யார் என்ன சொன்னாங்க சொல்லு.
0: என்னமோ என் வீட்டு மாடிய காலி பண்ண சொன்னீங்களாமே, பாலுவுக்கு பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களாமே.
1: அது வந்துக்கா, மாடி வீட்டை நான் காலி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா, அவங்க கிட்ட பேசுனதே இல்லையே.
0: சரி அதை விடு, பாலு விஷயத்துக்கு வா.
1: அது அக்கா அவனுக்கு வேலை வாங்கி தந்து பெண்ணும் தர்றதா அவ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கார் போல. நிச்சயத்துக்கு முன்னால யாருக்கும் தெரிய வேண்டான்னு அவங்க அப்பா சொன்னாங்க, அதான்க்கா உன்கிட்டயும் சொல்லல.
0: இந்த கதையெல்லாம் எப்படி நடந்துச்சு?
1: அது ஒரு வாரம் இருக்குக்கா, மாப்பிள்ளை பார்க்க வரதா சொல்லிருக்காங்க.
0: ஓஹோ, இத்தனையும் சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படித்தானே?
1: இல்லக்கா, நிச்சயம் கூட வைக்கலக்கா, நிதானமா சொல்லலாமேனு யோசிச்சேன்.
0: உனக்கு தான் நேரம் இல்ல, அந்த பாலு வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் மாடி வீட்டுக்காரங்க கிட்ட காலி பண்ண சொன்னது யாரு, உங்க வீட்டுக்காரரா?
1: ஐயோ, அவர் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரே.
0: விஜிக்கு மாடி மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன்னு.
1: அது சரிதான்க்கா, வீண் வம்பு பொல்லாப்பு வரும், வேண்டாக்கா.
0: உன் புருஷங்கிட்டையும் சொல்லி வச்சிரு, மாடிக்கு வர்ற நினைப்பு இருந்தா அத அப்படியே விட்டுறணும்னு சொல்லிடு.
1: சரிக்கா.
2: கமலா, நாளைக்கு பாலுவை பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்கம்மா.
1: வரட்டுங்க வரட்டும், நல்ல காரியம் சீக்கிரம் நடந்தா போதும். என்னங்க அக்காவுக்கு சொல்லணும்ல?
2: ஏய், உன் அருமை அக்காவுக்கு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்றத கேளு.
3: அப்பா சொல்றதும் சரிதாம்மா, பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, அங்க போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா.
1: பெரியம்மா பாவம்டா, உன் கல்யாண விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
2: உங்க அக்கா குறுக்க புகுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதாம்மா.
1: நீங்க தான் அத்தா இறந்த அன்னைக்கு பண்ண செலவு கணக்கு கூட இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, அவ என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா?
2: ஆமா ஆமா, அந்த பணத்துல நான் பெரிய பங்களா கட்டிருக்கேன் பாரு, போதுமா?
3: பெரியம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கோம்.
1: ஏய், உன் விஷயம் யார் மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாளடா, எனக்கு அதான் பயமா இருக்கு.
0: யாரு இருமிக்கிட்டே வர்றது?
4: நான் தான்.
0: ஏதாவது நோயகிய பரப்பி விட்டுறப்படாது.
4: அக்கா நான் தான், விஜி வந்திருக்கேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டி ஒரு நோயும் வராது.
0: அண்டவைய தலையில என்னெல்லாம் எழுதியிருக்கானோ அதெல்லாம் அனுபவிச்சா தானே போக முடியும்.
4: நினைச்ச உடனே என்ன மேல போக ஏனியா இருக்கு
5: தெரியுமா? நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா?
4: அக்கா உங்களுக்கு என்ன கவலை, இனி தினமும் கல்யாண சாப்பாடு தானே, மகனுக்கு கல்யாணம்னா சும்மாவா?
0: அது சரி, ஸ்ரீதருக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா என்ன?
4: அவனுக்கு கல்யாணம் பேசுனா முதல்ல உங்களுக்கு தானே கூப்பிடுவோம். ஒரு ஒருத்தர் மாதிரி ரகசியமா பேசி முடிக்க மாட்டோம். அது என்ன, வயசுல பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம். சே, மனுஷங்க ரொம்ப மோசமாத்தான் இருக்காங்க.
0: என்ன சொல்லுதா, எனக்கு ஒன்னும் புரியலையே.
5: பெரியம்மா, பாலுவுக்கு கல்யாணம் பேசியாச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனுக்கு வேலையும் வாங்கித்தர ரெடியா இருக்காங்க.
0: பாலுவுக்கு கல்யாண விஷயம்லாம் எனக்கு தெரியும், கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா.
4: உங்களுக்கு தான் எதுவும் சொல்றதுக்கு ஆளே இல்ல. சரிக்கா நாங்க கிளம்புறோம்.
0: வாடி கமலா. என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?
1: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்திதான், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
0: சரின்னு சொல்லிட வேண்டியதானே.
1: அக்கா உன்னதாங்க கூப்பிட முடியல, பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க, ஆனா அது யாருக்குமே புரியலையக்கா.
0: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
1: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா, மருமக மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
0: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யாருதான் மதிப்பாங்க?

0: கல்யாணம் முடிந்த வரைக்கும் என் செயின் வளையல் எல்லாம் தாரேன்,
1: போட்டுக்கேண்டாம். கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும், நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
0: எடி, என் நகையெல்லாம் பீரோல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து தாரே, போட்டுக்க.
1: ஐயோ, அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாக்கா, சும்மா
0: அக்கா சொன்னா கேக்கணும். கல்யாணத்து வரைக்கும் வச்சுக்க, அப்புறமா கூடு. நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு, என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருப்ப.
2: அப்பா, இங்க பாருங்களேன், கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
1: ஏய் பாலு, சும்மா இருடா, கிண்டல் பண்ணாத. எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
3: அதானே, உங்க அக்கா இரவுல தானே கொடுத்திருக்கா, நீயே வச்சுக்கோன்னு கொடுக்கலையே.
1: அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியாகாதே.
2: சரி சரி, சண்டை போடாதீங்க, பெரியம்மா கோபப்படலையே.
1: அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, பெரிய இடத்துல பெண் கிடைச்சிருக்கு, நாம கௌரவமா இருக்கணுமே தான் நகையை தூக்கி கொடுத்துருக்கா.
3: உங்க அக்காவுக்கு இவ்வளவு வயசுக்கு மேல நகை நட்டும் தேவையா? குறைஞ்சது 50 பவுனாவது வச்சிருப்பா.
2: இருக்கும்பா, எங்க போனாலும் கழுத்திலையும் கையிலையும் தங்கமா மின்னும்பா.

0: பாப்பா, எங்க இந்த பால் கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: இதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்தவ தானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்கள்ட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
0: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பின வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலையை பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
3: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
4: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு?

0: பத்து வேலையை பாரு விஜி.
1: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
2: பாலு, தம்பி, உங்க அம்மா எங்கடா?
3: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
2: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
3: இல்லப்பா, நம்ம வீட்டு பீரோல தான் இருக்கு. நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
2: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி. அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும். என்ன செய்ய?
3: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
2: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை விற்று பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
3: என்னப்பா சொல்றீங்க? பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
2: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகை தான் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான்.
3: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
2: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகை தான் சொல்லிடுவேன். அவ என்ன நம்பித்தான ஆகணும்.
3: நீங்களாச்சு அம்மாவாச்சு, என்னைய ஆளை விட்டுருங்க.
1: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
4: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வருவோம்.
1: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்ச கயிறோட தான் போகணுமா?
4: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
1: ஏங்க, உங்க அண்ணிக்கிட்ட போய் செயினும் வளையலும் வாங்கிட்டு வாங்களே.
4: இது என்ன புது பழக்கம்? நகை இல்லாம போனா கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா என்ன?
1: இங்க பாருங்க, அந்த கமலாவுக்கு குடுக்கறவங்க எனக்கு குடுக்க மாட்டாங்களா என்ன?
4: அது விஜி, குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம், நம்ம போய் கேக்குறது ரொம்ப தப்பு.
1: போங்க, உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் போய் கேக்குறேன். இந்த சொத்துக்கெல்லாம் நாம தானே வாரிசு.
4: நீ நல்லா அற்பத்தாயி, அண்ணிட்ட போய் அவமானப்பட எனக்கு முடியாது.
1: இங்க பாருங்க, நீங்க போலன்னா விடுங்க, நான் போயிட்டு நகையோடு தான் வருவேன்.
4: இரு இரு இரு இரு இரு, வேண்டாம், நானே போயிடுறேன். அண்ணி, நல்லா இருக்கீங்களா?
5: வாங்க கொழுந்தனாரே, உட்காருங்க, காபி சாப்பிடுதீங்களா? விஜய் ஏதாவது சொல்லி அனுப்புனாளா என்ன?
4: விஜய் ஒன்னும் சொல்லல அண்ணி, நான் தான் வந்தேன்.
5: கொழுந்தனாரே, உங்களையும் உங்க வீட்டு எஜமானி அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
4: அது வந்து அண்ணி, விஜயோட தம்பி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு.
5: சரி,
4: அதுக்கு உங்க செயின் மலையெல்லாம் கேட்டா தர முடியுமா? நீ
5: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? உங்களை நம்பி குடுக்கறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
4: சரி அண்ணி.
1: ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, இந்த அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? என்னங்க இங்க வாங்களே, நாம என்னங்க அப்படி கேவலமா போயிட்டோம்?
6: ஏம்மா, என்னாச்சு, என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்துறீங்க?
4: விஜி விஜி, என்னாச்சு?
1: ஏங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லனா தங்க நகைய தர மாட்டேன்னு உங்க அண்ணி சொல்லிருக்கணும். இப்படியா கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்துவாங்க?
4: என்னது, கவரிங் நகையா?
1: ஆமாங்க.
4: இருக்காது விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம். அது நம்பிக்கையான கிடையாச்சே.
1: இல்லங்க, நான் நகை கடையில போய் காட்டி கேட்டேன்.
6: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
1: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
4: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
1: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன்.
5: நீங்க வேற
1: கமலாவுக்கு கொடுத்தனே,
5: நாலு நாள் கழிச்சு வந்து கொடுத்தாலே ஒண்ணுமே சொல்லலையே.
1: இப்பதான்

0: நகையும் கிடைக்குதே.
1: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா? என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகையை கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
0: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க, நாளைக்கே வீட்டையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
1: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
2: அக்கா அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
1: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
2: என்னக்கா இது? நீதான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல, இந்த கவரிங் வளையல் வேற இருக்கு உனக்கு.
1: கமலா, இது நீ கொண்டு வந்ததடி. அடி பாவி, தங்க வளையல கவரிங் வளையல் ஆக்கிட்டேடி. 8 பவுன் நகையை வித்து வாயில போட்டிருக்கீங்களே. கூட பிறந்தவளை பெத்த மகளா நினைச்சேனே, இப்படி ஏமாத்திட்டேடி, இப்படி ஏமாத்திட்டே.
2: என்னக்கா சொல்ற, என்ன நம்பு? செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்த.
1: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
2: அக்கா சும்மாரு, நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீ தான் யாரையும் நம்ப மாட்டியே. வாடு, அப்பா கூட இதேதான் சொன்னாரு.
1: எல்லாம் அவர் வேலையாத்தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி எல்லாம் ஓ வீட்டுக்காரனுக்கு தாண்டி உண்டு.
2: அக்கா, அவரை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன்.
1: அந்த காலத்துல அவனுக்கு சோர் போட்டவளே நான் தாண்டி.
2: அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு நாயா உழைச்சிட்டாரு. உலகத்திலே என்னவோ புருஷன் மட்டும்தான் வசந்த வர.
1: ஓ வீட்டுக்காரனுக்கு தான் நன்றியே கிடையாது, மோசக்கார மனுஷன் ஆச்ச.
2: அவரை மாதிரி தங்கமானவரே பார்க்கவே முடியாது. நீ தான் நன்றி கட்டவ. என் வீட்டு கூட பார்க்காம நான் உனக்கு உழைச்சு உழைப்பு இருக்கு. உழைச்சு உழைச்சு தேய்ச்சி போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, கிருமி நான் இங்க வரவே மாட்டேன். போ.
1: ஓ கடவுளே கடவுளே.
3: அம்மா அம்மா, ஏமா அழுதுகிட்டே ஓடி வர, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
4: கமலா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
2: எங்க அக்கா உங்களை திருட என்ன சொல்றாங்க, அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரிங் நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
3: அம்மா, பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
4: டேய் சும்மா இருடா.
2: ஏய் பாலு, என்னடா சொல்ற, சொல்லு என்ன சொல்ற?
3: அம்மா, கல்யாண செலவுகள்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காருமா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க நகையெல்லாம் வித்துட்டாருமா. அதே மாதிரி கவரிங் நகைய வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
2: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
4: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா
2: என்ன?
5: அணி அணி, என்னாச்சு, ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கிறீங்க?
1: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவனு தூக்கி வச்சு கொண்டாடணும்ல. நான் கொடுத்த தங்க நகையை வித்துட்டு கவரிங் நகையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாவ புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்குத்தான் அலையிறாங்கன்னு உங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்படுவாரு.
5: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
1: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
5: அது அண்ணி, ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 5 லட்சம் அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
1: அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா! நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே, பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா, நீங்க இப்படி என்ன அனதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
5: அண்ணி அண்ணி, அழாதீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
1: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும் முழிக்காதீங்க.

0: Acá, acá, acá, acá. Ay, ayo, phone வேற அடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு என்னாச்சு தெரியல, கதவை திறக்க மாட்டேங்கறாளே. ஐயோ, வாங்களே, எல்லாரும் வாங்களே, கதவு உடைக்கல.
1: அம்மா, அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சுமா, தெரியுமா, என்னாச்சுமா,
0: அம்மா, அம்மா.
2: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
4: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி நேரங்களே நாம் இணைகின்றோம். இது மாலை தென்றல். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

கை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலைத்தன்றலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது அன்பே ஆறுயிரே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியவர் ஹே ஆர் ரகுமான்.

0: Talking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: 5:08 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது மாலை தன்றல். மாலை தன்றலின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மாயக்கண்ணாடி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் மு மேத்தா, பாடலை பாடியோர் விஜய், ஏசுதாஸ், நந்திதா.

0: வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவேரி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: வாழ்க்கையின் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: சரி சரி,
5: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99 இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்ல?

0: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் ஜேபி நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன் காவிரி ரோட், ஈரோட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நிர்மலம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலைத்தன்றலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது சென்னை 628 என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
6: மணி 24 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. ஐ என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான், பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடலை பாடியவர் ஆதித்யா ராவ்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தருமபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டள்ளி புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
1: என்னமா

0: போதும்.
1: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நாமக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்களை நாம் இணைகின்றோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நீதானே என் பொன் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலாசிரியர் நா முத்துக்குமார், பாடலை பாடியவர் கார்த்திக்.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க? 6வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% மட்டும் தான் செய்தாரோ.
1: என் டிபார்ட்மெண்ட் 11%

0: மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 5:41 கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலாசிரியர் பா விஜய், பாடலை பாடியவர் சங்கர் மகாதேவன்.

0: கேரட்லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
1: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே எல்லாமே தராங்க. அப்போ ஈஸி தானே?
2: கேரட்லேன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும்

0: கேரட்லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
1: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
2: கேரட்லைன் எ டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: நேர்கள் நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வசூல் ராஜா MBBS என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் KK ஸ்ரேயா கோஷல்,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% மட்டும்தான் செய்தாரோ.
7: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது பூவெள்ளம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இமான் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியவர் சுக்விந்தர் சிங்.

0: அண்ணா நான் டுவெல்த் முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: கேரட்லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
4: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
5: கேரட்லைன் டாடா ப்ராடக்ட், LMR காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்.கே. பிரபாகரன். நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைக்காணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். 9:00 அரங்கிசை. காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்கள் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விக்னேஷ் ஈஸ்வர் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் அருண் தமிழ் யாழினி முதற் பகுதி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள் மாணவர் ஹரீஷ் பண்டாரி. 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். பயிர் வகை பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 தியாகராஜரின் தீர்த்த யாத்திரை இசை பேருரை நிகழ்த்துபவர் டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள். 10:30 காற்றோடு கலந்திடுவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.1°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நிகழ்ச்சி வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Talks between the US and Iran aimed at strengthening the fragile interim agreement and advancing efforts to end the West Asia conflict began in Switzerland's Bergenstock today. US Vice President J.D. Vance is leading the US delegation, while Iranian delegation is led by Speaker Mohammad Bagheer Ghalibaf and Foreign Minister Abbas Araghchi. Qatar and Pakistan are mediating the talks. The meeting comes after Tehran closed the Strait of Hormuz again over Israel's continued attacks on Lebanon. However, the US military said that the waterway remains open to all vessels. Tehran and Washington are set to participate in quadrilateral talks later in the day with representatives of Qatar and Pakistan. Ahead of the four-party talks, the US delegation, which also comprises Special Envoy Steve Witkoff and President Donald Trump's son-in-law Jared Kushner, held a meeting with the Pakistani mediating team. Prime Minister Narendra Modi today commissioned 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agre in Kolkata. Designed by the Navy's Warship Design Bureau and built by the Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen

0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவில் தரிசிக்க இருக்கிற திருக்கோயில் என்னன்னா, சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா, மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவில் தான். இந்த கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 48 கிராம மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இந்த ஆலயம். இவ்வூரை முற்காலத்தில் ஜனகாம்பதி என்று அழைத்தார்கள். ஜனக மகாராஜா மாரியம்மனை வணங்கியதால் இத்தலத்துக்கு அம்மன் ஜனகை மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார். மூலஸ்தானத்தில் ஜனகை மாரியம்மன் 2 அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள சந்தன மாரியம்மன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் அம்மன் பரசுராமனின் தாயாரான ரேணுகா தேவியின் அம்சமாக போற்றப்படுகிறார். இக்கோவிலில் விஜயதசமி அன்று வைகை ஆற்றங்கரையில் நடைபெறும் அம்பு போடும் திருவிழா போது அம்மன் மீது மழை பொழிவது இன்றளவும் அதிசயமாக கருதப்படுகிறது. வைகாசி மாதத்தில் இக்கோவிலில் திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் கருவறையில் ஜனகை மாரியம்மன் 2 அடி உயரத்தில் திருமேனியுடன் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். சொல்லி வரம் கொடுப்பால் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் என்பது இவ்வூர் மக்களின் வேத சொல்லாகும். இப்பகுதியில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஜனகை மாரி என்று பெயர் வைத்திருப்பார்கள்.

எண்ணற்ற வியாதிகளை குணப்படுத்தும் மருத்துவ கோவில் இது. அம்மை நோய் கண்டவர்கள் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் குளித்துவிட்டு ஈரத் துணியோடு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மனமுருகி வேண்டிக் கொண்டு அர்ச்சகர் தரும் அம்பாள் தீர்த்தம் வாங்கி குடிக்க வேண்டும். இது மஞ்சள், வேப்பிலை மற்றும் வேறு சில பொருட்களும் கலந்து மருத்துவ குணமும் அம்பாள் கருணையும் கலந்த அபூர்வ தீர்த்தமாகும். இக்கோவிலில் மதுரையில் இருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு நாமும் ஒரு நாள் சென்று இந்த மாரியம்மனை தரிசித்து வளமோடு வாழ, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கேரட் லேன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லேன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
10: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க. அப்போ ஈஸி தானே?
9: கேரட் லேன்.

தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க, அப்போ ஈஸி தானே?
4: கேரட் லைன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நேர்களே, இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை மின்னல். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் டி ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்று விடுகதையாக. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உலகம் முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மட்டுமின்றி உலகையும் ஒருங்கிணைக்கும் வல்லமை யோகா பயிற்சிக்கு உள்ளதாக

0: அவர் கூறினார். யோகா தினத்தன்று மட்டும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளாமல் தினசரி யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யோகா பயிற்சியை அன்றாட நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் இந்நாளையொட்டி யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற மைய கருத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதாக திருப்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் பவித்ர லட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது, முதுமையை எவ்வளவு ஆரோக்கியமா கொண்டு போறோன்றதுதான் முக்கியம். சோ யோகா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்னா இணைச்சு பண்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா. சோ எல்லாரும் யோகா பண்ணுங்க, ஹெல்தி லைஃப் லீட் பண்ணுங்க.
0: திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சாண்ட்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர்

0: மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நிலையத்தில் நேரம் 6:40 நிமிடம் 22 நொடிகள்.
3: ஹலோ, யார்?
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கவிருப்பது இது இளைஞர்களுக்கான நேரம். ஆம் நேர்களே, வேலை காத்திருக்கு. பயிற்சி முயற்சி இவ்விரண்டும் இருந்தால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக எய்ம்ஸ் நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் நிறுவனத்தில் 2668 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பல்வேறு நிலைகளில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, பிஎஸ்சி நர்சிங், ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு ஆகிய பிரிவுகளில் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். பதவியானது டயட்டீஷியன், உதவி டயட்டீஷியன், உதவி நிர்வாக அதிகாரி, ஜூனியர் நிர்வாக

0: அதிகாரி, உதவி என்ஜினியர், ஜூனியர் என்ஜினியர், டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், ஃபார்மசிஸ்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸர், கேஷியர், டிரைவர், பிளம்பர் ஆகிய பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான வயது வரம்பு பதவிக்கு ஏற்ப வயது மாறுபடும். அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 5 வயது வரை தளர்வு உண்டு. மாற்றுத் திறனாளிகளுக்கு 10 ஆண்டு முதல் 15 ஆண்டுகள் வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும். இந்த தேர்வு முறையானது கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, திறன் தேர்வு, தட்டச்சு தேர்வு, ஸ்டெனோகிராஃபி தேர்வு, ஆவண சரிபார்ப்பு என்ற முறைகளில் இப்பணிக்கு பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க இறுதி நாளாக 3/7/2026 ஆகும். அதாவது அடுத்த மாதம் ஜூலை 3ஆம் தேதி இறுதி நாளாகும். மேலும் இது குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளவும் விண்ணப்பிக்கவும் https://aiim.ac.in/aimsexams.ac.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, எய்ம்ஸ் நிறுவனத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் இது. இந்த விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்க aimsexams.ac.in என்ற இணையதளம் மூலம் 3/7/2026 விண்ணப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரயில்வே துறையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் பிரிவில் 323 பணியிடங்களுக்கும், டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6,242 என மொத்தம் 6,565 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பானது 18 வயது முதல் 30 வயது வரையிலும், 18 வயது முதல் 33 வயது வரம்பிலும் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 29/7/2026 கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனைக்கு பிறகு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC/ST பிரிவினருக்கு 250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 29/7/2026 நிறைவு நாளாகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே டெக்னீஷியன் கிரேடு பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 29/7/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆன்லைன் முகவரி rrbchennai.gov.in. நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழையாக நத்தம் திண்டுக்கல் பகுதியில் 54.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியும் இருந்தது.

அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. சமவெளி பகுதிகளில் நாமக்கல்லில் 24 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 10.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து ஈரோடு திருப்பத்தூர் மாவட்டங்களில் பதிவாகியிருந்தது. கணிசமாக 4 டிகிரி செல்சியஸ் வரை மிகவும் அதிகரித்து இருந்த வெப்பநிலையானது சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பதிவாகியிருந்தது. இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்ட பகுதிகள் கரூர், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில்.

0: முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி அதாவது நாளை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி பொறுத்தவரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி பொறுத்தவரை வட கடலோர தமிழகம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா குலுகுலுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
0: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் இணை கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு, பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13-25 ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 043-43-23-40-01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு BVSC மற்றும் AH பட்டம் பெற்றிருக்க வேண்டும், கணினி பயன்பாடுகளில் அடிப்படை திறன் பெற்றிருக்க வேண்டும், மேலும் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான நேர்காணல் இம்மாதம் 29 காலை 11 மணியளவில் தருமபுரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக தருமபுரி குழந்தைகள்

0: பாதுகாப்பு அலுவலகத்தில் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணியிடத்திற்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கு பிஎல் எல்எல்பி படித்திருக்க வேண்டும், குழந்தைகள் நலம், சமூக நலம், தொழிலாளர் துறை, சட்டம் தொடர்பான பணிகளில் ஓராண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், மேலும் 40 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். எனவே விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை ஜூலை 2 மாலைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை நேரில் சென்று அணுகலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளூர் உலா.
1: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
2: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு, எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
2: என்னென்ன பண்றது, இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
1: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணுமா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
2: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
3: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
4: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
5: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
4: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நிறைய விருப்பம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்த எம்மதிருவினை வரவழைத்து இந்த சித்திரகுப்தனை உனக்கு உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் துவிதியை என்கின்ற அந்த 2 நாள் அன்றைக்கு அவர் போய் அங்க கணக்கரா வேலை செய்தார். யமன் தான் தலைவர், யமனுடைய கணக்கர் தான் சித்திரகுப்தர். நீங்க படங்களில் கூட பார்த்துருக்கலாம். ரஜினி படம் ஒன்றில் வந்து VK ராமசாமி வருவார் சித்திரகுப்தராக. அதே போல் பழைய படம் வந்து தங்கவேலி நடித்த பழைய படம் நான் கண்ட சொர்க்கம்னு ஒரு படம். அதில் சாய்ராம்னு ஒருத்தரும் பாலையா வந்து யமதர்மருவா வருவாங்க. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தருங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் யாருங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இவர் நிறைய பொருள்கள் தான தர்மம் செஞ்சு நிறைய புண்ணியமும் சேர்த்துட்டாராம். அதனால் கொஞ்சம் அகந்தையும் வந்திருக்கு. அப்படி அகந்தை வந்த நேரத்தில் இவர் எழுதின எழுத்து சில இது பாவ புண்ணிய கணக்குகள் எழுதப்படாமல் மறைஞ்சு போச்சு. அப்படியே அவர் பயந்து போய்

0: எம்பெருமான்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நீ ஆணவத்தோடு எந்த செயலையும் செய்யாதப்பா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஒருத்தனுக்கு தர்மம் பண்ண, ஆனால் உன்னை காட்டில் உன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு எளியவன் தன்னுடைய வருமானத்துக்கு மேலே தானம் பண்ணான். அப்போ இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவன் கொடுத்ததை வந்து நீ எழுதுறப்ப அது நிற்கும், நீ உனக்கு எழுதின பாரு அது நிற்காது அப்படின்னாரான். அப்புறம் அந்த ஆணவம் அவரிடமிருந்து மறைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருக்கும் கர்ணகி என்ற பெண்ணுக்கும் தான் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் திருமணம் நடந்ததாக வரலாறு இருக்குது. சித்திரை பிறக்கிற அன்னைக்கு இந்த சித்திரகுப்தனுடைய வரலாற்றை படிக்கிறது, அதுக்கான பாடல்களும் இருக்குங்க. சித்திரகுப்தன் வரலாறுன்னு பாடல்கள் இருக்குது, அதை படிப்பாங்க. இது வழக்கமாக வச்சுருப்பாங்க. மே மாதம் 10ஆம் தேதி அந்த நிகழ்வு வந்தது. நம்ம வந்து இங்கே அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா நடந்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம இந்த செய்தியை அன்னைக்கு வெளியிட முடியல. இப்போ சித்திரகுப்தனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம். என்னங்க இன்னமும் இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்கள், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும். நீங்கள் சித்திரை மாதத்தில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அத்தை ஒருத்தவங்க இந்த அந்த இரவு அன்னைக்கு ஒரு பொங்கல்லாம் வச்சு அந்த அவருடைய வரலாறை படிப்பாங்க. எதுக்குன்னு கேட்பேன் நான், பாவ புண்ணியத்தை பற்றிய செய்திகள் இதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையை நேர்மையாக பிழை இல்லாமல் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வுகின்ற போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய செயல்கள் பாவக்கணக்கில் சேரும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். கதைகள் என்பவை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுபவைதான். நேரம் இருந்தால் இந்த வரலாற்றையும் பறியுங்கள், சித்திரகுப்தனையும் ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள் கோவிலே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: ஏடுபடி 35 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது எங்கள் அண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிகரன் சாதனா சர்க்கம் குரலில் இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: திரைசி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஜெய் என்ற திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் இந்த பாடல்.

0: நிலவுக்கு வருகிறது திரை செய்தி, தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கை

0: பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி டோஹாவில் 2,000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமான

மக்னூர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரி நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பார்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது.

0: மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: கேரட் லேன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
6: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
5: கேரட் லேன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோடு, நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
8: ராமசாமி அண்ணே, ராமசாமி அண்ணே, தோட்டத்துல என்னென்ன மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
7: அட வாமா கவிதா, இப்ப வந்த, நல்லா இருக்கிறியா?
8: நான் நல்லா இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க.
7: அது ஒண்ணும் இல்லம்மா, தோட்டத்துல இருக்கிற பயிர்களுக்கு உயிர் உரம் வச்சிருக்கிறோமா.
8: உயிர் உரங்களா? அப்படின்னா என்னதுன்னு?
7: உயிரி உரம் அப்படின்னு சொன்னா மண்ணில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குற இயற்கை உரங்களை தான் உயிரி உரம்னு சொல்றோம்.
8: அண்ணே, இவ்வளோ இது பண்றதுக்கு கடைக்கு போய் நம்ம சுலபமா ரசாயன உரங்களை வாங்கிட்டு வந்து போட வேண்டியதுன்னு, இதனால நமக்கு என்ன பயன் இருக்குன்னு இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
7: அதாவதுமா, இந்த உயிரி உரங்களை நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணினுடைய வளம் அதிகரிக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யும், இந்த மண்ணு வந்து மென்மையாவும் வளமையாவும் மாறுமா.
8: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான. சரி, இதோட செலவு எல்லாம் எப்படின்னா இருக்கும்?
7: அதாவது இந்த கெமிக்கல் பெர்டிலைசர் வாங்குற செலவை விட இது ரொம்ப குறைவா தான் இருக்கும். சிறு விவசாயிகளுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம

0: சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் மண்ணும் நீரும் மாசடையாது, இயற்கையுடைய சமநிலை காக்கப்படுமா, அதே போல விளைச்சலுடைய தரம் உயரும், காய்கறி பழங்கள் ஆரோக்கியமா வளரும், உணவின் சுவை மற்றும் தரமும் மேம்படும்.
1: ஓ, இதுல இம்பட்டு விஷயம் இருக்கானே அண்ணே, இத பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணே.
0: அத நான் சொல்றத விட இன்னைக்கு இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில மண் ஆரோக்கியத்திற்கு உயிரி உரங்கள்ன்ற தலைப்புல கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்கள் வந்து நல்ல விளக்கமா விவரமா சொல்ல போறாங்க. அத கேளுமா, உனக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்.
1: நல்ல வேலை சொன்னீங்கண்ணே, கண்டிப்பா இன்னைக்கு நான் கேட்டுறேன். மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
2: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நாம பயன்படுத்திட்டு இருக்க ரசாயன உரங்களோட அதோட தன்மையோட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சிலர் வந்து முழுமையாக இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல உயிரி உரங்களோட பங்கு என்ன, ரசாயன உரம் பயன்படுத்துறவங்களும் உயிரி உரம் பயன்படுத்தலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். வணக்கங்க.
3: வணக்கம்.
2: உயிரி உரம் அப்படின்னா என்னங்க, அதை பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி சொல்லுங்க.
3: இப்ப தாவர வளர்ச்சிக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள்னு பாத்துக்கோ, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதை இப்போ நம்ம வந்துட்டு யூரியா, டிஏபி, எம்ஓபி இந்த மாதிரியான ரசாயன உரங்கள் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இத்தகைய சத்துக்கள் எல்லாமே மண்ணில் காணப்படுற பாக்டீரியா, பூஞ்சாணம் போன்ற நுண்ணுயிர்களே வந்துட்டு தாவரத்துக்கு எடுத்து கொடுக்குது. இத்தகைய நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற ஒரு இயற்கை வழியிலான உரங்கள் தான் வந்துட்டு உயிரி உரங்கள்.
2: இப்போ உயிரி உரம் நம்ம வந்து பயன்படுத்துறது பற்றி சொன்னீங்க, இதுக்கு வந்து என்ன அவசியம் இருக்கு? இப்போ ஏன்னா நிறைய பேர் ரசாயன உரமே போடுறாங்க, அப்படி இருக்கும்போது உயிர் உரம் ஏன் பயன்படுத்தணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: மகசூலை அதிகரிக்கிறதுக்காண்டி நம்ம ரசாயன உரத்துக்கு மாறணும் ஒரு காலத்தில். ஆனால் காலப்போக்கில் நம்ம ரசாயன உரங்களை அதிகளவு பயன்படுத்துறதுனால இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரசாயன படிவுகள் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு அதிகமாகி மண் ஆரோக்கியம் கெட்டு மண் வளம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கெட்டுருச்சு. அதனால மண் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ரசாயன உரங்களுக்கு மாற்றாக உயிர் உரங்களை பயன்படுத்துறது வந்துட்டு இப்போ அவசியமாயிருக்கு. இதன் மூலமாக மண் அமைப்பு மேம்பட்டு மண் ஆரோக்கியம் வந்துட்டு வளப்பட்டு மண் வந்துட்டு ஒரு அதிக மகசூலை தரக்கூடிய ஒரு நல்ல நிலமாக மாறுது.
2: உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வகைகள்லாம் இருக்கா அதில்? அப்படி வகைகள்லாம் இருக்குன்னா என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இப்போ உயிரி உரங்கள் தான் வந்துட்டு ஊட்டச்சத்துக்களை தர்றதுன்னு நம்ம பார்த்தோம். அதுபடி தலைச்சத்தை வந்துட்டு தர்றதுக்கான உயிரி உரமாக அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த மாதிரியான உயிர் உரங்கள்லாம் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம யூரியா அந்த உரத்துக்கு மாற்றாக வந்துட்டு இந்த உயிரி உரங்களையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். இதே மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மணிச்சத்துக்காண்டி பாஸ்போபாக்டீரியம், மைக்கோரைசான்னு சொல்லப்படுற பூஞ்சான உயிரி உரம் இவற்றையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்களை டிஏபிக்கு வந்துட்டு மாற்றாக பயன்படுத்தலாம். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லப்படுற சாம்பல் சத்துக்கான உயிரி உரங்களாக பொட்டாசியம் கரைப்பான் நுண்ணுயிர்களை வந்துட்டு பயன்படுத்தலாம். இது போக நீலப்பசும் பாசி, அசோலா அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அசோலான்னு சொல்லப்படுற உயிரி உரம் உயிரி உரமாக மட்டுமல்லாமல் கால்நடை தீவனமாகவும் பயன்படுது.
2: உயிரி உரங்களோட பயன்பாடு நீங்கள் சொன்னீங்க, அசோஸ்பைரலாம் இது மாதிரிலாம் சொன்னீங்க, இதோட பயன்கள்லாம் என்ன? நமக்கு ரசாயன உரம் பயன்படுத்துறதோட இது எந்த அளவுக்கு நன்மை தரும், அதை பற்றி கொஞ்சம்.
3: இந்த உயிரி உரங்கள் வந்துட்டு மண்ணுக்கு தேவையான சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியமான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதை தர்றது மூலமா மண் வளத்தை வந்துட்டு அதிகரிக்க உதவுது. யூரியா, டிஏபி போன்ற ரசாயன உர தேவைகள்லாம் வந்துட்டு குறைக்குது. இப்போ பார்த்தோன்னா அசோலா வந்துட்டு நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்துறக்காண்டி நம்ம ஒரு உயிர் உரமாக பயன்படுத்தலாம். அதை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 200-400 kg வந்துட்டு பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நம்மளுக்கு 20-30 kg நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து வந்துட்டு மண்ணில் நிலைநிறுத்தப்படுது. இது வந்துட்டு யூரியா அப்படிங்கிற ஒரு ரசாயன உர தேவையை 25% வரைக்கும் நம்மளுக்கு குறைச்சி தருது. இந்த உயிர் உரங்களின் பயன்பாடு வந்துட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மெத்தடாக வந்துட்டு நம்மளுக்கு கருதப்படுது. மணிச்சத்து அப்படின்னு சொல்லப்படுற பாஸ்பரஸ் நிலைநிறுத்தி தர்ற உயிர் உரங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு வேர் தாவரங்களோட வேர் வளர்ச்சி அதிகரித்து மகசூல் வந்துட்டு அதிகரிக்குது. அதே மாதிரி அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த உயிர் உரங்கள் வழியாக நம்மளுக்கு தலைச்சத்து வந்துட்டு மண்ணில் அதிகளவு நிலைநிறுத்தப்படுகிறது. அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் உரம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸோ பாலிசாக்ரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வழியாக நம்மளுக்கு மண் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற சாயில் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி தருது.
2: சரிங்க, இப்போ இது என்னென்ன மாதிரியான பயிருக்கு நம்ம இந்த உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
3: தலைச்சத்தை நிலைநிறுத்துற உயிர் உரமான அசோஸ்பைரலத்தை வந்து நம்ம நெல், மக்காச்சோளம், கரும்பு இந்த தாவரத்துக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி அசோட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் உரத்தை பருத்தி மற்ற காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ரைசோபியம் சொல்லப்படுற உயிர் உரம் வந்துட்டு பயிர் வகைகளில் வேர் முடிச்சுக்களை உருவாக்கி அதன் மூலமாக வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்தி நம்மளுக்கு மகசூல் அதிகரிக்க உதவுது. இந்த ரைசோபியத்தை பயிர் வகைகள், நிலக்கடலை இந்த மாதிரியான

0: தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லப்படுற உயிரி உரத்தை கரும்பு மற்றும் மற்ற காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். மைக்கோரைசா அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரம் நம்மளுக்கு பாஸ்பரஸ் சொல்லப்படுற மணிச்சத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி தர்றதுனால தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக அளவு பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, என்னென்ன முறையில் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும்? இந்த உயிரி உரங்களை பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்ன முறையில் பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: உயிரி உரங்களை வந்துட்டு தாவரங்களுக்கு பயன்படுத்தும் போது மூணு வழிகளில் பயன்படுத்தலாம். முதல் வழி வந்துட்டு விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற சீட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதில் ஒரு கிலோ விதைக்கு 25-30 கிராம் அளவு உயிரி உரத்தை கலந்து ஷேட்ரை நிழலில் உலர்த்தி நம்ம வந்துட்டு விதைக்கலாம். ஒரு பேக்கெட் உயிரி உரம் ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு 200 கிராம் இருக்கும். நம்மளோட ஏக்கருக்கு தேவையான விதை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இரண்டாவது முறை நாற்று நனைத்தல் அப்படின்ற சீட்லிங் டிப். இதில் ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றுக்கு 2 கிலோ அதாவது 10 பேக்கெட் உயிரி உரத்தில் 6 மணியிலிருந்து ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் நாற்று நடவு முறையில் நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாவது முறை மண் பயன்பாடு, அதாவது 2-4 கிலோ உயிரி உரத்தை 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து நேரடியாக வயலில் தூவலாம். இந்த முறைகளில் நம்ம உயிரி உரத்தை பயன்படுத்தலாம்.
1: சரி, இப்போ நம்ம ரசாயன உரம் பயன்படுத்தாமல் உயிர் உரங்களை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, ரசாயன உரங்களால் மண்ணில் பாதிப்பு வருது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, மண்ணோட உண்மையான தன்மையை வந்து மாறி போகுதுன்றோம். இப்போ இதில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா உயிர் உரங்கள்னால, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களா?
0: உயிரி உரங்களை பயன்படுத்துறதுனால எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஆனால் இதை பயன்படுத்தையில் நம்ம சில குறிப்புகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, இதை வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது. இன்னொன்று, எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லப்படுற காலாவதி தேதியை வந்துட்டு இதில் சரிபார்க்கணும். திட வடிவ உயிரி உரங்களுக்கு 6 மாதம் எக்ஸ்பைரி டேட், திரவ வடிவ லிக்யூட் பேஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்துட்டு 1-2 வருஷம். இதை நோட் பண்ணி கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்புறம் ரசாயன உரங்கள் மற்ற பூச்சிக்கொல்லிகளோடு கலந்து இந்த உயிரி உரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது.
1: இப்போ இந்த உயிர் உரங்கள்லாம் வேணும்னா எங்கெங்க கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இந்த உயிர் உரங்கள் வந்துட்டு அனைத்து வேளாண்மை கல்லூரிகளிலும், வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலும், அப்புறம் கேவிகேன்னு சொல்லப்படுற வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்லையும் கிடைக்கும். இப்போ கேவிகே கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு அசோலாங்கிற உயிரி உரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. தேவையானவங்க அணுகி பயன்படலாம்.
1: நன்றிங்க.
0: தேங்க்யூ சார்.

0: என்னமா கவிதா, எஃப்எம் கேட்டியா?
1: கேட்டனே, அதுல நீங்க சொன்ன மாதிரி விளக்கமா எல்லாமே சொன்னாங்கனே.
0: உனக்கு பிரயோஜனமா இருந்துச்சா?
1: எனக்கு மட்டும் இல்லனே, எல்லாருக்குமே பிரயோஜனமா இருந்திருக்குனே. சரிங்கனே, நான் வரேனே.
0: இருமா இருமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இன்னொன்னும் கேட்டுட்டு போயிரு.
1: இன்னும் என்னென்ன இருக்கு?
0: அதாவது பண்ணை முதல் சந்தை வரை குறித்து வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவங்களுடைய தகவல்களும் கேட்டு போயிருமா?
1: அது என்னதுனே, பண்ணை முதல் சந்தை வரை?
0: அதாவது நம்ம ஒரு பொருளை விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆய்வகத்திலிருந்து நேரடியாக நிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு, அறிவியல் ரீதியான விளக்கங்களை சொல்வதற்கு விவசாயிகளுக்கு கேவிகே, அதாவது வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குமா?
1: கேவிகேனா என்ன? அதுல என்னென்ன சொல்லுவாங்க?
0: கேவிகே அப்படின்னு சொன்னா வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து விவசாயிகளுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், கள ஆலோசனை, பயிற்சி, அரசு திட்ட வழிகாட்டுதல் அப்படின்னு நிறைய தகவல்களை விவசாயிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த கேவிக்கேவ விவசாயிகளுடைய நவீன வழிகாட்டின்னு கூட சொல்லலாம்.
1: ஓ அப்படிங்களானே, இன்னும் இதுல வேற என்னென்ன தகவல் எல்லாம் இருக்குதுங்கண்ணே?
0: அத பத்தி தான் இப்ப அடுத்தது. பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவங்க நல்ல விவரமா விளக்க போறாங்க. அதையும் கேளுமா?
1: இதோ கேக்குறேன். பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
2: குறிப்பாக விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஆய்வகத்திலேருந்து நேரடியாக நிலத்துக்கு வந்து தேவையான உதவிகளை செய்வதற்கு, ஒரு அறிவியல் ரீதியான விவசாயம் வந்து விவசாயிகள் செய்வதற்கு, அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து மத்திய அரசின் ஐசிஏஆர் மூலமாக வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. இந்த வேளாண் அறிவியல் நிலையங்களில் இருக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் பல்வேறு வகையில் அந்த பகுதியில் இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தோட உதவியில் நம்ம என்னென்னலாம் பெறலாம், அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற தகவலாம் நம்ம கூட சொல்கிறதுக்காக கள்ளக்குறிச்சியில் இருக்க காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஸ்ரீமதி அவர்களை தான் சந்திக்கிறோம். மேம் வணக்கங்க. மேம்
3: வணக்கங்க சார்.
2: அந்த கேவிகே அப்படிங்கிற வேளாண் அறிவியல் நிலையங்களோட செயல்பாடுகள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகமாக சொல்லுங்கள். இது எப்படி விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும், எப்படிலாம் அவங்க பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: கண்டிப்பாக சார். கேவிகேங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கேவிகே அப்படிங்கிறது தமிழ்ல வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் பற்றியும் பயிற்சிகள்

0: ஆலோசனைகள் மற்றும் அரசு திட்ட வழிகாட்டுதல் போன்ற சேவைகளை வழங்கி வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் பயிர் உற்பத்தி மட்டும் இல்லை, அது ஒரு முழுமையான செயல்முறை. அதாவது விதை தேர்வு முதல் அறுவடை, சேமிப்பு, சந்தைப்படுத்தல் வரை பல கட்டங்களை உள்ளடக்கியது. இந்த முழு செயல்முறையிலையும் விவசாயிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கேவிகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இனி ஈஸியாக சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேளாண் அறிவியல் நிலைமை அப்படிங்கிறது வந்து விவசாயியோட அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான சேவைகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, புது புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு, அதுவும் விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த புது புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும், தென் என்னென்ன இடுபொருட்கள் விவசாயத்துக்கு தேவையோ அதை பற்றின சில தகவல்களை விவசாயிகள்ட்ட கொண்டு போய் சேர்க்க தான் இதோட முக்கிய நோக்கம் சார்.
1: சரிங்க. ஒரு விவசாயி பயிர் சாகுபடியை தொடங்கும் போது வேளாண் அறிவியல் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்
0: சார். எந்த ஒரு தொழில் அப்படின்னாலும் வெற்றி பெறுதலுக்கு சரியான திட்டமிடல் மிக மிக முக்கியம். ஸோ அதே மாதிரி விவசாயத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அதுக்கு சரியான திட்டமிடல் வேணும். ஸோ அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தை பயிர் செய் அந்த மாதிரி, அது வருமுன் காப்பம் அந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு பயிரை நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே ஒரு பிளான், அதாவது ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவை. ஸோ அதற்கு வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக எந்த வகையான உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விவசாயியோட நிலத்திற்கு ஏற்ற பயிர் தேர்வு, ஏன்னா எல்லா வகையான மண்ணுலையும் எல்லா பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்ய முடியாது. இப்போ நிலக்கடலை சாகுபடி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லா வகையான மண்ணிலையுமே வந்து நிலக்கடலையை சாகுபடி செய்ய முடியாது. ஏன்னா நிலக்கடலைங்கிறது செம்மண் பாங்கான மண்ணில் நல்லா வளரும், அதே வந்து கருமண்ணில் அவ்வளோ நல்ல விளைச்சலை தராது. ஸோ அதே மாதிரி பருத்தி அப்படிங்கிற ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பருத்தி வந்து கருமண் களிமண்ணில் நன்கு வளரும், அதே செம்மண்ணில் அவ்வளோ செம்மண் பாங்கான மண்ணில் நல்லா வளராது. ஸோ அப்போ ஒரு நிலத்திற்கு ஏற்ற பயிர் தேர்வு, அதை பற்றின ஆலோசனை நாங்கள் வழங்குவோம். மேலும் பருவத்திற்கு ஏற்ற விதைகள், எந்தெந்த பருவத்தில் என்னென்ன விதைகள் விதைக்கலாம், அதன் மூலம் எவ்வளவு மகசூல் அடையலாம், அதை பற்றின ஒரு ஆலோசனைகளையும் நாங்கள் கொடுப்போம். மேலும் பயிர் மாற்று முறை அல்லது பயிர் சுழற்சி முறை பற்றிய ஆலோசனைகளை வழங்குவோம். ஏன் பயிர் மாற்று முறை அல்லது பயிர் சுழற்சி முறை போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விவசாயி இப்போ தஞ்சாவூர் மாதிரி ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே முப்போகமும் வந்து நெல் மட்டும்தான் போவாங்க. ஸோ மூணு போகமும் மூணு பருவமும் வந்து வெறும் நெல் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது மண்ணோட ஒரே மாதிரியான களைகள் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும், தென் ஒரே மாதிரியான பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும், தென் மண்ணோட வளம் கெட்டு போகும். ஏன்னா ஒரே மாதிரியான உரப் பரிந்துரையை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே பயிரை பயிரிடுவதன் மூலமாக மண்ணோட வளம் குறையும். ஸோ இதற்கு பதிலாக பயிர் சுழற்சி முறை அல்லது பயிர் மாற்று முறையை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான தகவல்களையும் நாங்கள் கொடுக்குறோம். அது குறிப்பாக பார்த்தோன்னா, ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற நிலம் தயார் செய்தல், எப்படி நிலத்தை தயார் செய்யணும், தென் எப்படி களை மேலாண்மை பண்ணணும், உரப் பயன்பாடு, நீர்ப்பாசன திட்டமிடல், இயந்திர பயன்பாடு, இது போன்ற ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற மேலாண்மை முறைகளை நாங்கள் வழங்குகிறோம். இதன் மூலமாக ஒரு விவசாயி எந்த பயிராக வருது விவசாயம் பண்ணணும்னு சாகுபடி செய்யணும்னு விரும்புகிறாரோ, அந்த பயிர் சாகுபடியில் இருக்கக்கூடிய ஐயங்கள் சந்தேகங்கள்லாம் நீக்கி ஈஸியாக அவங்க பயிரை சாகுபடி செய்யலாம்.
1: சரிங்க. இப்போ புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல வேளாண் அறிவியல் நிலையங்களோட பங்கு என்ன, எப்படி அவங்க வந்து அதை விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பணிகளில் ஒன்றுன்னு நம்ம இதை சொல்லலாம், எதுனா அந்த நவீன தொழில்நுட்பத்தை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வேளாண் அறிவியல் நிலையம் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, இரண்டு வழியில் மெயினாக ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது முன்கள செயல் விளக்கம் அதன் மூலமாகவும், ஆன் ஃபார்மிங் டெஸ்ட் அதாவது வயல்வெளி பரிசோதனை அப்படிங்கிற இரண்டு முறைகளில் நாங்கள் இந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளோட வயல்களில் நேரடியாக செய்து காட்டுகிறோம். இதன் மூலமா விவசாயிகளுக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக என்னென்ன வகையான தொழில்நுட்பங்கள் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேம்பட்ட விதைகள், அது மேம்பட்ட விதைகள் அப்படிங்கும்போது பழைய பாரம்பரிய ரகங்கள், சில பாரம்பரிய ரகங்கள் பற்றியும், இல்லை பருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடி காட்டன் பற்றி, அப்புறம் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் பற்றி, மேலும் இப்பொழுது தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். ஸோ நீர்ப்பாசன சிக்கன முறைகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் மேலாண்மை போன்றவற்றில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கிறோம்.
1: சரிங்க. விவசாயிகள் பொதுவாக அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் ஒரு வகையில் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது மாதிரியான அவங்களுக்கு இருக்கிற இப்போ பருவநிலை மாற்றம், இது மாதிரியான சவால்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் எப்படிலாம் உதவிகரமாக இருக்க முடியுங்க?
0: விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தொடர்பாக எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது வந்து அலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக வயல்வெளி சோதனை போகும். அப்படிங்கும் போது அவங்களோட வயலில் நேரடியாக பயிர்களை ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு அதற்கான தீர்வுகளை உடனடியாக வழங்குகிறோம். மேலும் சந்தைப்படுத்துதல் பற்றி பார்க்கும் பொழுது, எதனால் சந்தைப்படுத்துதல் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான விலை இல்லாத, அவங்க விளைவித்த பொருளை சரியான விலையில் விற்க முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சரியான சேமிப்பு முறைகள் பற்றி, ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற சேமிப்பு முறைகள் பற்றியும், இல்லது அல்லது பயிர்களை எவ்வாறு மதிப்பு

0: ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு அதற்கான தீர்வுகளை உடனடியே வழங்குகிறோம். மேலும் சந்தைப்படுத்துதல் பற்றி பார்க்கும் பொழுது எதனால் சந்தைப்படுத்துதல் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான விலை இல்லாதது, அவங்க விளைவித்த பொருளை சரியான விலையில் விற்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சரியான சேமிப்பு முறைகள் பற்றி, ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற சேமிப்பு முறைகள் பற்றியும் அல்லது பயிர்களை எவ்வாறு மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், மதிப்பு கூட்டுதல் பற்றிய செயலாக்க பயிற்சிகளையும் நாங்கள் வழங்குகிறோம். இதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய நஷ்டங்கள் குறைக்கப்படுகிறது.
1: இப்போ அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பத்தில் நம்ம வேளாண் அறிவியல்கள் என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்யலாம், அதை எப்படி அவங்க விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம்?
0: பல நேரங்களில் விவசாயத்தில் இழப்பு அப்படிங்கிறது அறுவடை பிந்தைய இழப்புகள் தான் அதிகம். குறிப்பாக சரியான சேமிப்பு முறைகள் இல்லாததான் மெயின் காரணம். தென் சேமிப்பதற்கான வசதிகள் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கு. ஸோ அதற்கு ஒவ்வொரு பயிருக்கும் சரியான உகந்த சேமிப்பு முறைகள் பற்றியும், சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கான அவசியம் பற்றியும் நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பற்றிய தகவல்களையும், அவர்களை எவ்வாறு அணுக வேண்டும், தென் இடைத்தரகர்கள் இல்லாமல் எவ்வாறு நேரடி விற்பனை செய்வது பற்றிய தகவல்களையும் நாங்கள் தருகிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய பயிர்களை நல்ல விலையில், இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய பயிர்களை நல்ல முறையில் விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: வேளாண் அறிவியலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் உங்களுடைய விவசாயிகளுக்கு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: வேளாண் அறிவு நிலையத்தில் விவசாயிகள், பெண்கள், இளைஞர்களுக்கு ஏற்ற விவசாயம் சார்ந்த மற்றும் சார்பு தொழில் சார்ந்த பல பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இப்போ உதாரணமாக தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடித்தோட்டம் அமைத்தல், சிறுதானியங்களின் மதிப்பு கூடுதல் மற்றும் பல வகையான பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. அதாவது இப்பயிற்சிகள் முழுவதும் விவசாயிகளின் தேவைக்கேற்பவும் புதிய தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு ஏற்பவும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பயிற்சிகள் உள்ளிட பயிற்சி, அதாவது ஆன் கேம்பஸ் ட்ரைனிங், வெளியிட பயிற்சி ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங், செயல்திறன் பயிற்சி மற்றும் கட்டண முறையில் பயிற்சிகளாக வழங்கப்படுது. இதன் மூலமாக கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுயதொழில் தொடங்கலாம். இதை தவிர வேளாண் விரிவாக்க அலுவலர்களுக்கான நவீன தொழில்நுட்ப பயிற்சியும் வழங்கப்படுகிறது.
1: நம்ம வேளாண்லே ஒரு சில விஷயங்களை அவங்க கேட்டு வாங்கிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். ஒரு சில இடத்துல வந்து விதைகள் இந்த மாதிரி கூட கிடைக்குது, ஒரு சில இடத்துல இடுபொருட்கள் இந்த மாதிரி கிடைக்கும். உங்க வேளாண் நிலையத்தில் என்னென்னலாம் கிடைக்கும்?
0: வேளாண் அறிவியலின் கால சமுத்திரத்தில் தீவன பயிர் விதைகளான தீவன சோளம், வேலி மசால், அகத்தி, சவுண்டல் போன்ற விதைகள் கிடைக்கின்றன. மேலும் காய்கறி விதைகள், பல மரக்கன்றுகள், தென்னை நாற்றுகள், கால்நடைகளுக்கான தாது உப்பு கட்டைகள், அசோலா, மண்புழு உரம், உயிரீடு பொருட்களான ட்ரைக்கோடர்மா மாத்திரை, ட்ரைக்கோடர்மா விரிடி, பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளாக மரவள்ளி நுண்ணூட்டம், சேனைக்கிழங்கு நுண்ணூட்டம், நிலக்கடலை நுண்ணூட்டம், கரும்பு பூசர் போன்றவைகள் கிடைக்கின்றன.
1: குறிப்பாக வேளாண் அறிவியல் நிலையங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை விவசாயிகளோட வாழ்க்கையில் ஏற்படுத்துது, அந்த ஆராய்ச்சி பணிகளை எப்படி விவசாயிகளோட நிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது, எப்படி எப்படிலாம் அவங்க அதை பயன்படுத்திக்கலான்ற தகவலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கிறது மிக நன்றி.
2: என்னமா கவிதா, இதையும் கேட்டியா?
3: கேட்டுட்டேனே, கேட்டேன்.
2: என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க?
3: விவசாயத்துக்கு தேவையான எல்லா தகவல்களையும் விளக்கமா விவரமா சொன்னாங்கண்ணே. இது ரொம்ப எனக்கு பயனுள்ளதா இருந்ததுண்ணே.
2: சரிமா, ரொம்ப சந்தோஷம். வெகு தொலைவில் இருந்து வந்த ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சிட்டு போயிட்ட.
3: எனக்கும் சந்தோஷம்ண்ணே, வந்ததுக்கு பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போறேன். சரிங்கண்ணே, நான் வரேன்.
2: சரிமா, பாத்து போயிட்டு வா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்ட் பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
6: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
8: கேரட் லைன், a Tata product, காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கவிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக வெளி உள்ள வர இருக்கிறது. நேயர்கள் பங்கேற்க வேண்டிய எண்கள் நீங்கள் அறிந்ததுதான், 244-0303 244-0301 என்ற தொலைபேசி எண்ணில் முன்னிணைப்பாக 043-442 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்ணான 9486-811-025

0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? மாடல்ல தூங்கலாம், கட்டில் அல்ல. சேர்ல. சரி, நல்லது ஒரு முயற்சி சுகன்யா.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி, என்ன பிள்ளைக்கு. நன்றி, என்ன பிள்ளை. நேயர் வருக, வணக்கம். ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? கண்டிப்பாக. இலை இல்லாத கொடி, மண்ணில் வளராத செடி, வெட்ட வெளியில் இருக்கு. மண்ணில் வளராத கொடி, வெட்ட வெளியில் இருக்குது. நல்லதொரு முயற்சிங்க ஐயா. நன்றி, என்ன பிள்ளை. நேர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான விடுகதை
2: கொடுங்க சார். பாக்கலாம், எளிமையா பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா. இரவில் விருந்து இருப்பான், பகலில் சுருங்கி இருப்பான்.
2: இரவில்
0: விருந்து இருப்பான், பகலில் சுருங்கி இருப்பான்.
2: பாய்.
0: பாய், எப்படி அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி எளிமையா கேட்டனா? சரி. தவறு செய்தால் திரித்து கொள்ள வாய்ப்பு தருவான். தவறு செய்தால் திருத்தி கொள்ள வாய்ப்பு தருவான் அண்ணன். தவறு செய்தால் வாய்ப்பு தரமாட்டான் தம்பி.
2: அது ரெண்டு தவறு, ரெண்டு விருது.
0: ஆமாங்க ஐயா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரு. ஒருத்த வந்து தப்பு பண்ணீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பான், சரிங்க போட்டுங்க பரவாயில்ல இதுல போய் என்ன இருக்கு அப்படின்வாரு. ஆனால் தம்பி வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆஹா, திருத்தி கொள்ள வாய்ப்பே தரமாட்டான்வார், தப்பு தப்பு தான்வார்.
2: நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. என்ன பிள்ளை, நன்றி. என்ன பிள்ளை, நேர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கங்க ஐயா, யார் எங்க இருந்துங்க ஐயா?
3: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேயா.
0: மோகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: குடியா, மூன்று விடுகதையுமே எளிமையாவே கொடுத்துருங்கய்யா.
0: எளிமையங்க, நம்ம நடைமுறையில வந்து பயன்படுத்துற ஒரு இதுதான் ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப எளிமையா கேக்குறேன் பாருங்க. படிக்காத கணக்கு பிள்ளை, படிக்காத கணக்கு பிள்ளை.
3: கடிகாரமா இருக்குமா ஐயா?
0: எதை வச்சு சொல்றீங்க ஐயா?
3: அது படிக்கல, அதான் நேரம் கதை காட்டுது இல்ல.
0: நான் கணக்கு பிள்ளைன்னு தான் சொன்னேன், நேர பிள்ளையா சொன்னேன்
3: நானு. கணக்கு பிள்ளை. கால்குலேட்டரா இருக்குமா?
0: பாத்தீங்களா, வாய்ப்பு கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. கால்குலேட்டர் இது நான் சொல்லியிருக்க கூடாது. கடிகாரமா இருக்குமா, நேரத்தை சொன்னான்ட்டு. சரி பரவாயில்ல, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை, ஊரை வாங்கினாலும் பையில்தான் உறங்கும்.
3: ஊரை வாங்கினாலும் பையில் தான் உறங்கும். தின்பண்டம் இல்லையா?
0: இல்லைங்கய்யா. நல்லது ஒரு முயற்சி, அருமையா சொன்னீங்க முதல். இதுக்கு நன்றி.
3: நன்றிங்க.
0: நன்றி, இனப்பிள்ளைக்கு நன்றி. இனப்பிள்ளை நேர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: என்ன முருகேசன், காமராஜ் நகர் மறுபேறு.
0: முருகேசன்.

0: அண்ணையா, உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா?
1: கேளுங்க.
0: செக்கு ஆலையில் மூன்று காளைகள்.
1: செக்கு ஆலையில்
0: மூன்று காளைகள். நன்றிங்க ஐயா, நல்லதொரு முயற்சி. நன்றி. 8:08 நிமிடத்துக்கு அட்ரஸ்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுகதை. விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
2: கேரட்லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க. அப்போ ஈஸி தானே? கேரட்லேன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: எட்டுபடி பத்து நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க.
1: வணக்கம். தேங்காம் தேங்காய் மரத்துப்பட்டி.
0: தேங்காய் மரத்துப்பட்டியிலிருந்து ராமன்.
1: சொல்லுங்க
0: ஐயா, கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: முயற்சி செய்யலாம் அப்படின்றீங்க, நல்லது ஒரு முயற்சி. அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம். பூசணிக்காய், நல்லதொரு முயற்சி. நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: இனிப்பு நினைவு நீர் வருக. வணக்கம். இனிமையான இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
2: ரொம்ப நல்லவங்க ஐயா.
0: என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கேள்வியே கேட்காம அப்படியே பாஸ் போட வேண்டியதுதான். சுப்பிரமணியம் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா? உண்மையிலே நான் உங்களை வந்து பாராட்டுறேன். எல்லாரும் வந்து ஐயா கம்மியா கேளுங்கன்றாங்க, நீங்க கொஞ்சம் அப்படி டஃபானத போகணும் அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க ஐயா. நெருப்பு பட்டால் ஒருவன் சிரிப்பான், ஒருவன் அழுவான். ஐயா ரெண்டு பேர் இருக்காங்க இதுல, ஒருவன் சிரிப்பான் ஒருவன்
2: அழுவான்.
0: இல்லங்கய்யா, நல்லது ஒரு முயற்சி.
2: நன்றி.
0: நன்றி. இனப்பிள்ளை நினைந்தமைக்கு நன்றி. இனப்பிள்ளை நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: கேளுங்க.
0: நம்மை கண்ணால் பார்க்கலாம், கண்ணாடி அல்ல.
3: நம்மை
0: கண்ணால் பார்க்கலாம், கண்ணாடி அல்ல.
3: கண்கள்
0: ஐயா, நம்மை பார்க்கலாங்க ஐயா. கண்கள் எப்படி நம்ம கண்

0: நீங்களே பார்க்க முடியுமா?
1: புகைப்படம்.
0: புகைப்படம். அப்படி சூப்பரங்கய்யா, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: நான்கு கால் உண்டு, மாடல்ல தூங்கலாம், கட்டில் அல்ல.
1: நான்கு கால்கள் உண்டு,
0: மாடல்ல தூங்கலாம், கட்டிலும் அல்ல. நன்றி, நன்றி. நல்லதொரு அந்த முதல் விடுகதைக்கு அருமையா பதில் சொன்னீங்க, நன்றி. இனிப்பலனும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? சரவணன் ஐயா, உங்களுக்கான விடுகதையா கேட்கலாங்களா? சரிங்க ஐயா. செக்கு ஆலையில் மூன்று காளை மாடுகள். செக்கு ஆலையில் மூன்று காளை மாடுகள். நன்றி, நன்றி சரவணன் ஐயா. இனப்பிள்ளை நன்றி, நன்றி. இனப்பிள்ளை நேயர் வருக. வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு.
2: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: காரிமங்கலம் மட்டும் செட்டுப்பட்டு பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான விடுகதிலே கேட்டுட்டுங்களா?
3: கொஞ்சம் எளிமையா கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: கண்டிப்பாங்க ஐயா. உலக உண்டு, கடல் உண்டு, மனிதர்கள் இல்லை.
3: உடல் உண்டு,
0: உலகு, உலகு, உலகம். உலகுண்டு, கடல் உண்டு, மனிதர்கள் இல்லை.
3: மேப்பு, உலக மேப்பு.
0: எப்படி அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா, சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது விடுகதை
3: கொடுங்க ஐயா.
0: ஒரே பிள்ளைக்கு ஆயிரம் பிள்ளைகள்.
3: ஒரே பிள்ளைக்கு ஆயிரம் பிள்ளைகளா? ஆயிரம் பிள்ளைகள். ஜல்லடா?
0: இல்லைங்க. நல்லதொரு முயற்சி.
3: நன்றிங்க.
0: நன்றி, நன்றி. எட்டு மணி பதினைந்து நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்த கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரை இளவேளை பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
8: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
9: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
8: கேரட் லைன், a Tata product, காவேரி ரோட், ஈரோடு. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
11: என்னாச்சு?
10: புது கிட் பேக் வேணுமா?
11: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
10: கரெக்ட்.
11: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
10: RBI சொல்கிறது,
12: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
6: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
6: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், LMR காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: எட்டு மணி 24 நிமிடம் 35 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம்
8: வணக்கம்
7: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: ஐயா, நாமக்கல் இருந்து இளங்கோவன்.
7: ஐயா, இளங்கோவன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்க ஐயா. தவறு செய்தால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு தருவான் அண்ணன். இருங்க ஐயா, சொல்லி நான் இன்னும் முடிக்கவே இல்லை. தவறு செய்தால் வாய்ப்பு தரமாட்டான் தம்பி.
8: அது வாய்தான் ஐயா.
7: அருமையா, நல்லதொரு முயற்சி. நன்றி நன்றிங்க. இணைப்பில் இணைந்து நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
7: யார் எங்க இருந்து?
9: மதுரையில இருந்து புத்துள்ளதா?
7: உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிம்மா. செக்கு ஆலையில் 3 காளை மாடுகள். நன்றி நன்றி. முயற்சி பண்புடைய தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. வணக்கம். இணைப்பு உங்களுக்கு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, உங்களுக்கான விடுகதை கண்டிப்பா மிக எளிமை. 4 கால் உண்டு மாடல்ல, தூங்கலாம் கட்டிலும் அல்ல. 4 கால் உண்டு, 4 கால் உண்டு மாடல்ல, தூங்கலாம் கட்டிலும் அல்ல.
9: மிதிவண்டி.
7: 4 கால்
9: இல்லீங்களா?
7: இல்ல, 4 கால் மிதிவண்டியில இருக்கா?
9: ஓ, 4 கால் கட்டில் இல்லன்னு சொன்னீங்கல்ல.
7: ஆமா, 4 கால் உண்டு மாடல்ல, தூங்கலாம் கட்டிலும் அல்ல.
9: இது மெத்தை. மெத்தை மெத்தை அதாவது மேசை. மேசை
7: மேசையில
9: 4 கால் இருக்கு, ஆனா அது தூங்கலாம்ல.
7: மேசை மேசையில எப்படி படுப்பீங்க நீங்க? அது இத்தனோட இருக்கு, ரைட் பண்ணலாம், எழுதலாம், பண்ணலாம், வேணா கொஞ்சம் அப்படி கையை வச்சு சாஞ்சிக்கலாம்.

0: நல்லதொரு முயற்சி சந்தேகம். மீண்டும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: இடமான பண்பலைக்கு இரவு வணக்கம். டி கொள்ளையிலிருந்து மூர்த்தி.
0: மூர்த்தி ஐயா
1: சொல்லுங்க,
0: கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராமை?
1: கேட்டாதாங்க இருங்க சார்.
0: அப்போ வந்து இந்த விடுகதை கேட்டா உடனே சொல்லிடுவீங்க பதில், கரெக்டா? சரி. அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
1: ஐயா தோசை.
0: தோசை, ஹாய். சரி, எப்படின்னு சொல்லுங்க.
1: தோசைக்கு மேல வட்டமா போடுறாங்க, சுடுறாங்க, சாப்பிடுறாங்க.
0: ஆ, விட்டத்துல போட்டுருவாங்களா தோசைய? அம்மா போட்ட வட்டம் ஓகே தோசை, உணவுக்கு அதுவே இஷ்டம் தோசை, விட்டத்துல போடுறது எப்படி வரும் ஐயா?
1: சொல்லுங்க.
0: நல்லதொரு முயற்சிங்க ஐயா, விடையாது ஐயா. நன்றி நன்றி. வருக வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அன்பளியோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: கேட்கலாம் சார்.
0: ஊரை வாங்கினாலும் பையில் தான் உறங்கும்.
2: ஊரை வாங்கினாலும் பையில் தான் உறங்குமா சார்?
0: ஆமாங்க,
2: பையில் தான் உறங்கும். கங்காருமா? கங்காரு சார்,
0: கங்காரு. அது போய் ஊர் வாங்குமா? பாவங்க, அது
2: ஊர் வாங்க முடியாது.
0: அப்படியே ஜாலியா சுத்தம் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும்.
2: இல்ல கண்ணு, கண்
0: இல்லைங்க. நல்லதொரு முயற்சி, தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டு இருக்கீங்க. நன்றி. நன்றி நன்றி. எட்டு மணி 29:38 நொடிகளில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தலை கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலை கீழே இருந்தாவே நார்மல் ஆயிடும் அப்படிங்கறதுலாம் கண்டிஷன் கிடையாதுங்க. தலை கீழே இருந்தாலும் இடுப்பெலும்புக்குள்ளார அதுக்கு 7-8 ஸ்டெப் இருக்குங்க. அது ரொட்டேட் ஆகி பிறப்புறுப்பு வழியா தலை வெளியில வர்றதுக்கு 8 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டெப்ல ஆரம்பிச்சு வெளியில தலை வர்ற வரைக்கும், டெலிவரிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் 8 ஸ்டெப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேஸ்கெட் பாலோட மேல இருக்க பகுதி ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் விழுகிற அந்த இது. அது மேல் பக்கம் எப்படி அகலமா பெருசா இருக்கோ அதே மாதிரி கீழையும் சின்னதா கொஞ்சம் பெருசா வரும். அந்த பால் வர்றதுக்கு லூஸா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இடுப்பெலும்பும் ஒரு கோன் ஷேப்ல ஒரு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியதாகவும் இருக்கும். பட் இதுல என்னன்னா, இந்த 8 ஸ்டெப்ல எந்த இடத்துல வேணாலும் தலை திரும்புறது, அதாவது திரும்புறதுன்னா ரொட்டேஷன்ஸ் நடக்கிறது, மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது, அரெஸ்ட் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இடுப்பு எலும்போட, குழந்தை அந்த பெண்ணோட இடுப்பு எலும்போட சைஸ் பொருத்தும் இருக்கு. குழந்தையோட தலை எந்த அளவுக்கு குறுகி, நம்மனால அந்த மோல்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குறுகி அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத பொறுத்தும் இருக்கு. இது இடுப்பு எலும்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படியானா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிறப்புலயே வந்து அகலமான, அதாவது கைனகாய்டு பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகலமான இடுப்பெலும்பு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆவரேஜ் சைஸோ அல்லது கொஞ்சம் பிக் பேபியா இருந்தா கூட அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் மீறி, 8 ஸ்டெப்ஸையும் மீறி அது வந்து டெலிவரி ஆகும், நார்மல் ஆகும். பட் இந்த டியூரிங் த ப்ராசஸ்ல நம்மளுக்கு சில டைம் குழந்தை காட்டு பீ போறது, இல்ல கொடி சுத்தி டைட்டா இறுக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட தலை வெளியில அளவுக்கு 10 சென்டிமீட்டர் விரிவடையணும். குறுகல் அப்படி

0: வந்து நம்ம வந்து சில டைம் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது நார்மல் ஆகும் இது நார்மல் ஆகாது, இல்ல இது ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் மகப்பேறு மருத்துவர் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரையல் கொடுக்கறப்ப அது வந்து நார்மலும் ஆகலாம் சிசேரியனும் ஆகலாம், அது வந்து அந்த டைம்ல தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்து முன்னாடியே சில பேத்துக்கு சொல்ல முடியாது. ட்ரையல் கொடுத்து பாக்குறப்ப தான் தலை திரும்புறதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ வேணுக்குனே மகப்பேறு மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாம சிசேரியன் பண்றாங்க அப்படின்னு பொதுமக்களோட எண்ணங்களை தயவு செய்து மாத்திக்கணும். எல்லா மகப்பேறு மருத்துவரும் அப்படி பண்றதே கிடையாது. நம்மளோட உடம்புல இருக்க இடுப்பெலும்போட அகலத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் சிபிடி செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடுப்பெலும்பு குறுகள் பத்தி இதை வந்து சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாவே அகலமான இடுப்பெலும்பா இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ், அதாவது ஆன்டினேட்டலா, அதாவது மாசமா இருக்க பொழுது நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சா இடுப்பெலும்பு விரிவடைவாமா அடையுமா அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 5 to 10% தான். அது வந்து விரிவடைறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 5 to 10% தான். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணா கொடுக்குமே தவிர எலும்புகளோட அலைன்மெண்ட் வந்து பெருசாலாம் மாறாது. அந்த கார்டிலேஜஸ் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது வந்து 100% அது வந்து இடுப்பெலும்ப வந்து விரிவடைய செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பும். இடுப்பெலும்பு குறுகள்னால சில பேத்துக்கு சிசேரியன் பண்றாங்க சில டாக்டர் அப்படின்னா அது வந்து நேர்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இத பொதுமக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
10: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
11: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
10: கோல்டு பர்ச்சேஸா?
11: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டு
10: 9.99%.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: கேரட் லேன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? பாபு கொடுக்கான விடுகதை கேட்கலாங்களா? நெருப்பு பட்டால் ஒருவன் சிரிப்பான், ஒருவன் அழுவான். சூரியன் என்பது நல்லதொரு முயற்சி. நன்றி. இலை இல்லாத கொடி, மண்ணில் வளராத கொடி, வெட்ட வெளியில் இருக்கு. ஐயா, இலை இல்லாத கொடி, மண்ணில் வளராத கொடி. மண்ணில், மண்ணிலே வளராது. கயிர் என்பது நல்லதொரு முயற்சி. நன்றிங்க ஐயா.
7: நன்றி.
6: என்ன பிள்ளை நீர் வருக? வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
6: வணக்கம். யார் எங்கம்மா? மா, உங்களுக்கான விடுகதை கேட்கட்டுங்களா?
8: ஐயா, முன்ன சொன்னது சொல்லட்டுங்களா?
6: என்னதுமா?
8: என்னதுமா
6: அதுதான்மா, சொல்லுங்க என்னதுன்னு சொல்லுங்க. அருமை. ஊரை வாங்கினாலும் பையில் தான் உறங்கும். அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? பையில தான் இருக்கும். அது கோடி கணக்கில் கொடுத்து வீடு வாங்கினாலும் அது யாரோடைய ஒரு பையில இருக்கும். அருமை. தவறு செய்தால் திருத்திக்கொள்ள வாய்ப்பு தருவான் அண்ணன், தவறு செய்தால் வாய்ப்பு தரமாட்டான் தம்பி. நன்றி. நன்றி. முதல்ல விடுகதைக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. என்ன பிள்ளை நேர் வருக? வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? மஞ்சுப்பட்டியிலிருந்து சக்கரவர்த்தி. ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கட்டுங்களா? அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம். என்னங்க ஐயா?
9: வானம்.
6: வானம், நல்லதொரு முயற்சிங்க ஐயா. நன்றி. என்ன பிரணந்தமைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.

சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில்

0: அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். நல்லம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த ஜமாபந்தி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளுக்கு விண்ணப்பித்த 35 பயனாளிகளுக்கு ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் வழங்கினார். முன்னதாக ஜமாபந்தி நடைபெற்ற நல்லம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் பதிவேடுகள், பட்டா சிட்டா பதிவேடு, வரி வசூல் பதிவேடு, நில அளவை பதிவேடு, கிராம கணக்குகள் மற்றும் நில அளவை கருவிகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அது என் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17-6-2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வே சரவணன் பேசுகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5-6-2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் 28ஆம் நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வணக்கம், என் பெயர் கார்த்திகா, நான் தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட தாய் சேய் நல அலுவலராக பணிபுரிகிறேன். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி.
0: போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தும் போதை பழக்க வழக்கங்களில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது குறித்தும் அரசு மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனி பிரகாஷ் பேசும் போது,
3: அனைவருக்கும் வணக்கம், நான் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம போதை பொருள் மற்றும் அது சார்ந்த என்னெல்லாம் தொந்தரவு வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம். போதை பொருள்னா என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, அதுல பீடி, சிகரெட்டு, பான் பிராக், ஆல்கஹால், கஞ்சா, போதை காலன்கள், ஹெராயின், கொக்கைன், ஆம்பிட்டமின்

மெத்தாம்பிட்டமைன், அப்புறம் சில பேர் வந்து இந்த பெட்ரோல் அப்படின்றதையும் பெயிண்ட் தின்னர், நெயில் பாலிஷ், அப்புறம் ஃபெவிகால், ஒயிட்னர், இதெல்லாமே வந்து போதை பொருட்களாக பயன்படுத்துறாங்க. இப்போ இது இல்லாம வந்து மனநல சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளும் சிலரால போதைக்காக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதுல வந்து ஆல்கஹால் அண்டு ஸ்மோக்கிங் யூசேஜ் காமனாக நீங்க பார்த்துருப்பீங்க. மற்ற போதைப் பொருட்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். ஒரு நபர் இப்படி ஒரு போதைக்கு அடிமை நிலைக்கு போறாரு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஒரு நபர் வந்து எதுக்காக

இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூழ்நிலை சார்ந்த ஒரு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். எனக்கு வந்து நான் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை வந்து எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் கூட அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி காரணங்கள் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனல் ரீசன்ஸ்க்காக அவங்க அதுக்குள்ள ஒரு மால் அடாப்டிவ் பிஹேவியராக அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இது பண்ணால் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை, அதாவது இந்த ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எல்லாரும் இதே மாதிரியான வழியில் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதில்ல, அதை அதே வழியை அந்த மாதிரி அவங்க வந்து சொல்யூஷன் தேடுறதில்ல. இதை தவிர்த்து வேற என்ன காரணங்களுக்காக ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ள போகிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடித்தமான நபர்கள் யாராச்சும் ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்கலாம், இல்லை ஏதா யாரோ ஹீரோஸ் வந்து மூவிஸில் போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வமும் நாட்டமும் வருது, அதை தொடர்ந்து அவங்க போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க இப்போ ஒரு ஸ்மோக்கிங் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கலாம். ஒரு நபர் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு அதோட விளைவு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours இருக்கும் இனிஷியலி ஒரு ஃப்ரெஷ் ஸ்மோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஸோ அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன எழுச்சி நிலை, ஒரு கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு அலர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்டன்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. பட் அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், அவங்களுக்கு வந்து மறுபடியும் இயல்பாக அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. அப்போ என்னாகும், அவங்களுக்கு முன்னாடி அந்த 1 hour அந்த 2 hours இருந்த நிலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டிங்காக இருக்கும், நம்ம மறுபடியும் அதை கன்சியூம் பண்ணி பார்ப்போம், எனக்கு அந்த ஒரு எழுச்சி நிலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மறுபடியும் நான் அதை கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ரிவார்டிங் ஃபேக்டராக ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வந்து அதை பொறுத்துக்கக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழந்துக்கிட்டே போகும். ஸோ அந்த எதனால் அப்படின்னா அந்த போதைப் பொருள் உண்டாக்கக்கூடிய பாதிப்புனால. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 மணி நேரம் இருந்த அந்த விளைவு அப்படின்றது நாளடைவில் ஒரு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் கால் மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எவ்வளோ நாட்கள் அதை பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அந்த நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நேரம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த 10 நிமிஷம் அடிக்கிறாங்க, 10 நிமிஷம் அந்த விளைவு ஒரு சிகரெட் அடிக்கிறாங்க, 10 நிமிஷம் அதோட விளைவு இருக்கு, 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அதை நிறுத்தினதுக்கான விளைவுகள் வரும், உடம்புல அதோட அளவு குறையும் போது ஒரு அசாதாரண ஒரு நிலை வரும் அவங்களுக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனப்பதட்டம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கிறது, கை கால் நடுக்கம் இருக்கிறது, எதுலயும் வந்து கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, அப்புறம் ஒரு காரணமே இல்லாம ஒரு எரிச்சல் தன்மை வர்றது, எதுலையுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கிறது, ஒரு அதிகமா வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு விளைவுகளை அது உடல் சார்ந்து ஏற்படுத்தும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி அதை நிறுத்தினா எனக்கு இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வருது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. பட் அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் அது அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் சேம் அதே அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டேட் வருது, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேட் வருது. ஸோ அவங்க மறுபடியும் அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுழற்சியான நிலையை தான் நம்ம போதைக்கு அடிமையானதை எடுத்துக்கிறோம். இப்போது என்னென்ன விஷயங்கள் இருந்தால் போதைக்கு அடிமையானவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்களோட பயன்பாடு அதிகரித்து கொண்டே போகிறது, அப்புறம் வந்து அந்த பயன்பாட்டை நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து உடலில் ஒரு சில அறிகுறிகள் ஏற்படுறது, அப்புறம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா நாள் ஃபுல்லா அதிக நேரம் அதை பத்தியே எண்ணங்கள் இருப்பது, அப்புறம் அதை வாங்கறதுக்கு இல்லை அதை வந்து அடையறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு போதைக்கு அடிமையானதோட அறிகுறிகள். வேற என்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தன்னுடைய ஒரு சுய பராமரிப்பு பண்றதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கும், அப்புறம் அவங்களோட குடும்ப பொறுப்புகளை சரிவர செய்யறத அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அப்புறம் அவங்களோட வேலை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்லை வேலைக்கு சரியா போறது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து போதைக்கு எந்த ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாலையும் அதுக்கு அடிமையான இந்த ஒரு குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கும்.
ஸோ இந்த விஷயம் போதைக்கு அடிமையாகிறது, குடிப்பழக்கம்

பக்கத்தில் எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நபர் ஒரு குவார்ட்டர் அடிக்கிறார் ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்இன்ஹிபிட்டட் ஸ்டேட், எதையுமே தடை செய்ய முடியாத ஒரு நிலை. அதனால தான் அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் தனக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அதெல்லாம் பேசுறது, அதிகமாக கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதனால்னா, அந்த போதைப் பொருளோட தன்மை அந்த மாதிரி, அது உள்ளுக்குள்ளே போய் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளால் இவங்க இப்படி அந்த மாதிரி வந்து நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு குவார்ட்டர் கன்சியூம் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்குள்ள ஒரு மன எழுச்சி நிலையை உண்டாக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அந்த மன எழுச்சி நிலை கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது அடுத்த நாளும் அதே கன்சியூம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லை வேற ஏதாவது அதே மாதிரியான சூழ்நிலையிலையும், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சண்டை வருது, அப்போ வந்து கோவப்படுறாங்க, கோவப்படும் போது நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அதே சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டுட்டு மறுபடியும் குடிக்கிறது, இல்ல கோவம் குறையணும் அப்படின்னா மறுபடியும் குடிக்கிறது. அப்புறம் அது நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு குவார்ட்டர் அப்படின்றது ரெண்டு குவார்ட்டர் இல்ல மூணு குவார்ட்டர் இல்ல நாலு குவார்ட்டர் இல்ல அதுக்கும் மேல அதிகமாயிட்டே போகும். சோ அப்படி அதிகமாயிட்டே போகும்போது என்ன ஆகும், அது உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும், அதே சமயம் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல இருக்க பல உறுப்புகளை அது பாதிக்க செய்யும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் இதயம் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது, மூளை நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உடம்பு முழுவதும் எந்த உறுப்பு வேணாலும் அது முக்கியமா குடல் உறுப்புகளை அதை ரொம்ப பாதிக்கும், நேரடியாவே அது பாதிக்க செய்யும். சோ மனம் சார்ந்த பாதிப்பு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம் வர்றது, தற்கொலை எண்ணங்கள் போதையில் இருக்கும் போது வர்றது, மன எழுச்சி நோய் வர்றது, மன சிதைவு நோய் வர்றது, இல்ல அவங்க டோட்டல் அவங்க பர்சனாலிட்டியே முழுசா மாறி அது ஒரு நோயா மாறுறது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் அவங்க உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் வரலாம். இதுல வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து பாதிப்புகள் மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும் போது இல்ல வந்து கார் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க மற்றவங்க மேல வண்டியை வந்து கிராஷ் பண்றது, இல்ல வந்து டிவைடர்ல கிராஷ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இல்ல வந்து நிறைய குற்ற செயல அவங்க ஈடுபடுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். என்ன மாதிரி குற்ற செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நியூஸ்ல பாக்குற மாதிரி நிறைய செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்ல இன்வால்வ் ஆகுறது, இல்ல அவங்களுக்கு போதைப் பொருள் தேவைப்படுது, போதைப் பொருள் வாங்குறதுக்காக ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கவங்க செயினை வந்து பறிக்கிறது, இல்ல வந்து திருட்டுல ஈடுபடுறது, அந்த மாதிரி நிறைய குற்ற செயல்கள்ல அவங்க நிறைய குற்றங்களை பண்றதுக்கு அது ஒரு காரணமா அமையுது. ஸோ இதுல இப்போ ஒரு நபர் வந்து அவங்களுக்கு எந்நேரமும் அந்த நான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏன்னா ஆரம்ப நிலையில அவங்க எதுக்காக குடிக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு அந்த மன எழுச்சி நிலை நல்லா இருக்கு, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பிடிச்சிருக்கு, குடிச்சா நான் கொஞ்சம் ஹையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற காரணத்துக்காக உள்ள போறாங்க. ஆனா அது நாளடைவுல என்ன ஆகுது, எனக்கு வந்து ஆரம்பத்துல நான் ஒரு குவார்ட்டர் அடிச்சேன் அது எனக்கு பத்தல, இல்ல ஒரு ரெண்டு குவார்ட்டர் அடிச்சேன் அது எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. நாளடைவுல அதுவே என்ன ஆகும் அப்படின்னா, நான் குடிச்சா எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்ற அந்த நிலை வந்து, நான் குடிக்கலன்னா நான் வந்து இயல்பா என்னால ஃபங்க்ஷன் ஆகவே முடியல அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உள்ள என்ன காரணத்துக்காக குடி பழக்கத்துக்குள்ள என்றானாங்களோ அந்த காரணம் நாளடைவுல மாறிடும். என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு குடிக்க ஆரம்பிச்சேன், ஆனா நாளடைவுல எனக்கு குடியை நிறுத்தினா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன், அதனால நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டாய குடி பழக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியும், வீட்டில் எனக்கு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இது எதையுமே இது வந்து சரி பண்ணாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் குடி சார்ந்து தான் வருது அப்படின்றத அவங்க மனசால வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து உணர முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் என்னால் நிறுத்த முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்களை நிறுத்தும் பொழுது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அவங்க மறுபடியும் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னா, அவங்க நான் மறுபடியும் குடித்தாதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக

0: ஓ இல்லை இயல்பாக நான் உணர முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள். வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா
8: இச்சலுகை June 14-25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi asserts strong maritime capabilities key to country's economic and strategic influence, commissions 3 indigenous naval warships in Kolkata. NEET re-examination for admission to undergraduate medical courses conducted amid tight security arrangements. In Tamil Nadu, 7 people killed and over 70 affected in ammonia gas leak at a seafood export company in Periyapalayam. US-Iran talks underway in Switzerland to strengthen the interim agreement and consolidate efforts to end the West Asia conflict. IMD forecasts extremely heavy rainfall in Arunachal Pradesh, Assam, Sikkim and sub-Himalayan West Bengal till Saturday. Indian women's hockey team lifts FIH Nations Cup, defeating host New Zealand 2-0 in final. And in cricket, India lift the Tri-Nation A Series, beating host Sri Lanka by 66 runs in final. And now the news in detail. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for the country's economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
11: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
10: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate INS Dunagiri, a large survey vessel INS Sanshodhak, and an anti-submarine warfare shallow watercraft INS Agra at the Shyama Prakash Mukherjee Port in Kolkata today.
11: INS Vikrant se lekar aaj tak ki yatra keval naye yuddhapoton ki yatra nahi hai. Ye Bharat ki बढ़ती आत्मनिर्भरता की यात्रा भी है. आज INS अग्रय, INS दुनागिरी और INS संशोधक उसी यात्रा को नई गति दे रहे हैं. ये तीनों पोत भारत के 3 महत्वपूर्ण संकल्पों के भी प्रतीक हैं.
10: Mr. Modi noted that more than 200 MSMEs contributed to the construction, generating substantial employment and economic activity across the country. Highlighting recent achievements, the Prime Minister said more than 40 indigenously built warships and submarines have been inducted into the Indian Navy over the past few years. The National

0: 9:30 ரிபிடம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்டு ரசிக்க விருப்பது இடைவிடாது இசை மழை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: ధర్మపురి పాలకొడు వట్టం మారండళ్ళి புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேர்

0: இது வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கேட்டு அரசுக்கு வருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம். கவிதா.
1: கவிதாம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: ராஜபாட் ரங்க திரைப்படத்துல இருந்து அம்மம்மா தம்பி என்று நம்பி.
1: சரிங்கம்மா, நீ கேட்டு பாடல் ஏதோ காட்டில் கேட்டு ரசிக்கலாம்.
2: நன்றி.

தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட் பர்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: சகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வேண்டும். நேயர் வருக, வணக்கம்.
9: சேலம் மாவட்டம் சங்கியிலிருந்து மணிபாஸ்.
8: மணியே, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
9: பாலும் பழம் படுத்துலீங்க. பாலும் பழம் கைகளிலிருந்து வந்து பாக்குறேன்.
8: சரிங்க, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு ரசிக்கலாம்.
9: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: 10:05, 15:42 கேட்டு கொண்டிருக்கிறோம். சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் நீங்கள் அறிந்ததை 2444-0303 என்ற எண்ணிலும், 2444-0301 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். முன்னணிப்பாக 0434-42 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்ணான 9486-8111-025 என்ற எண்ணிலும், 9486-8662-025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அடுத்த சுகமான பாடலை கேட்க வேண்டும். நீர் வருக வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம் சார்.
5: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
6: சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் இருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
5: ஈஸ்வரன், என்ன திருப்பத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
6: சார், ராமன் தேடி சீதை படத்துல இருந்து நல்லது கண்ணே அந்த பாட்டு சார்.
5: சரிங்க, கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து பண்பலை கேட்டுட்டே இருங்க.
6: சரிங்க, நன்றி
5: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க நேர்வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வாபிரெட் மாவட்டம் மாலாபுரம் குமரேசன் பேசுறீங்க.
0: ஐயா, திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் வந்து வளர்பிறை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து கன்னத்தில் முத்தமிட்டாங்க பாட்டு.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல் காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: 10:25 கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கணும். நேர்வர்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: முதன்முறையோ இணைவது அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் மூர்த்தி பேசுறேன் சார்.
0: மூர்த்தி ஐயா, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடு, என்ன படம் நீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் முதன்முறையா பேசுறது.
0: சரிங்க, என்ன திரைப்படத்து, என்ன பாடல் கேட்கலாம்?
1: யானைப்பகான் படத்துல இருந்து செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சீராழி கோவிந்தராஜன் பாடியிருப்பாரு சார், நல்லா அருமையா இருக்கும்.
0: சரிங்க, கேட்ட பாடு ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து பங்கு கேட்டு இருங்க. நன்றி.

0: சுகமான உங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாங்க மதியன்பாளையம் ராமகாயர் இருந்து 1வது வந்து 78 பேசுறோம் ஐயா.
0: ஐயா என்ன சொல்றது, என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா முகராசியிலிருந்து போடுங்க ஐயா. போயும் போயும் மனிதனுக்கு.
0: சரிங்க, இங்க ஈடுபாடு. நன்றி, நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே.

0: விளையாட்டு? கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
0: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
0: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: சகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: மோகனையா, என்ன திருப்பதில் என்ன பாடல் வேணுங்க?
5: சரிங்க,
4: எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டு.
5: நன்றி.

0: சுகமான ராகங்கள்
1: கேட்டோர் அஸ்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்கணும். நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா. நேயர்களுக்கும் நிலையத்தில் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. என்ன பாட்டு வேணும் ஐயா? என்ன திரைப்படத்தில் வந்து?
2: ஐயா, சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
1: சரிங்க ஐயா.
2: ஐயா, குங்குமம் படம். பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க மறந்து விட்டாயா, மாந்தோப்பு காவல்காரா என்ற பாடல் காற்றலில் தவள விடுங்கய்யா.
1: நன்றி. நன்றி ஐயா. காற்றலில் கண்டிப்பாக தவள விடுகிறோம். தொடர்ந்து பண்ணலை கேட்டுருங்க. நன்றி.

0: சுகமான நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம் அக்கமல்லி பஞ்சாயத்து தாசம்பட்டினு சித்தன் சார்.
0: சித்தனையா, என்ன தேவை? என்ன பாடல் வேணும் ஐயா?
1: மாட்டுக்காரர்களிலிருந்து பட்டிக்காடா பட்டணம் என்ற பாடல் அனைத்து நேர்களுக்காக தவிர விடுங்க இந்த பாடலை பண்பலை.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: சார்.

எஸ்எஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியும்.

0: பத்துபடி 50 திரைப்படம் 5 நொடிகளை கேட்டு வசித்துக் கொண்டிருக்கும். தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த படம் கேட்கணும். நேர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க அழைக்கிறீங்கம்மா?
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாம்மா?
1: அடிமைத்தன். அது ஒரு நல்ல பாடலாம், நீங்களே ஒரு பாட்டு போட்டுருங்க அனைவருக்காகவும்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் இதோ கற்றலை கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி.

0: சுகமான பாடலை கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க நெய் வருக. வணக்கம். வணக்கம்.
1: எனக்கு தியாகம் படம் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று சொல்லிட்டு அண்ணா ராஜசேகருக்காக அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா,
1: நன்றி, நன்றி.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

செய்த குற்றம் உறங்கி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் உறங்கி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும்.

மனிதனம்மா.

0: தர்மபுரி பண்பலையின் 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது சுகமான ரகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவு நேயராக வருக வணக்கம்.
1: அன்ப அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சி கலெக்டர் விஜயன் பேசுற சார். நலமா இருக்கீங்களா?
0: மிகவும் நலமா இருக்கீங்க. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: படம் நாளை நமது.
0: சரிங்க.
1: பாடல் வந்து அன்பு மலர்களே நம்பி இருந்தது அண்ணன் தம்பி பாசம் என்ன பாட்டு.
0: சரிங்க.
1: பாட்டு கேட்டு எங்க அண்ணன் வந்து காணாமல் போயிட்டாரு 82 போனவரு. பாட்டு கேட்டு எப்படி நினைவு வருது, அவர் நினைவு எனக்கு வருது.
0: சரிங்க, கண்டிப்பா கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: அடுத்த நேரத்துக்கு இந்த பாட்டு கொடுங்க.
0: நன்றி நன்றி.

0: एसवी शर्मा। परिचर्चा का संचालन कर रही थी सोनू सूद। यह कार्यक्रम आकाशवाणी के समाचार सेवा प्रभाग द्वारा प्रस्तुत किया गया। इसे आप हमारे मोबाइल ऐप न्यूज ऑन AIR और यूट्यूब चैनल न्यूज ऑन AIR ऑफिशियल पर भी सुन सकते हैं।
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நாளை ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. கால மேலாண்மை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலை மொழி, 7:30 காலை படக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிது ஆகியவற்றை கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல், காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, அது நிகழ்ச்சியில் துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்வ ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தர்மபுரி சங்கஸ்கான்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானலையில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் அரசு தொழிற்கல்வி நிலையம் வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் உங்கள் விருப்ப பாடல் ஒளி உலாவரும் நேரம் அது. 10:45 யோகா சிறப்பு நிகழ்ச்சி நவீன யுகத்தில் ஆரோக்கியமான முதிர்வு உரை வழங்குகிறார் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்கள். காலை 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 அறிவியல் மலர் சாயங்களின் முக்கியத்துவம் பயன்பாடுகளும் கௌரவ விரிவுரையாளர் ரமேஷ் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரை இசை சூழல் கப்பம் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளி உலாவரும் நேயர் விருப்பம். 9:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குளித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. பிற்பகல் 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:20 சட்டப்பேரவையில் இன்று. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து மாவட்ட செய்தி மலர். திருநெல்வேலி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்கள். தொடர்ந்து இயற்கை முறையில் நெல் சாகுபடி விளக்கம் அளிக்கிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்கள். 8:00 இளந்தென்றல் சொல்லுக வெல்லுக நேரலை நிகழ்ச்சி அது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசை மலை. 10:00 சுகமான ராகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

103.7 ஒளிவுல வரும் நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. உன் எதிர்காலம் உன் இன்றைய செயலை பொறுத்தது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம்.

இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.